சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலை பொழுதை அழகாக்கலாம், வாழ்த்துக்கள் சொல்லி ஒவ்வொரு சொந்தங்களின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அன்பான வணக்கம் புவனேஷ், நான் சொல்லிக்கொண்டேன். வகத்தோட்டை தும்மோதுரையிலிருந்து சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் எடுத்துக்கொண்டே. அம்மாந்தோட்டை ஜெமீரா, கொழும்பு மும்தாஸ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, மகள் ஹர்ஷினி, நாவலப்பேட்டை தேஜாவுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்றதாக சொல்றது. அதே போல அன்பு கலந்த வணக்கம் எடுத்துக்கொண்டேன். விமலா தேவி வந்திருக்கிறாங்க, கடுவல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருந்தாங்க. அழைப்பின்படியாக அன்பான வணக்கம் எடுத்துக்கொண்டே சைந்தவி தெஹிவலிருந்து காலை பொழுது வணக்கத்தோடு இணைந்து கொண்டிருந்தாங்க. அன்பு கலந்த வணக்கம் கமலஹாசன் யசோதா பட்டுத்திலிருந்து காலை பொழுது வணக்கம் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் என்று அன்புடன் முனதாக்களை கும்புக்கண கே தனலட்சுமி அந்த வாழ்த்தனை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். பின்னோய ரொசல் ராஜா அந்த கமெண்ட்ஸ் பதவியிருக்கிறார். வளமை போல இன்றும் நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு ராஜன், மனைவி புவனா, மகள் சஞ்சனாவுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். ஆறுமுகம் ரமேஷ் காலை பொழுது வணக்கம். தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கம். சப்மால் கந்தை பெரிய குறியானை வசந்தகுமார் காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கிறார்.

சந்தோஷ்டாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான காலை பொழுது வணக்கம் புவனேஸ்வரன் நான் சொல்லுகிறேன். என்னோட பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். காலை பொழுது வணக்கம் சொல்வதாக சொல்லிக்கொண்டே வத்தல இருந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். பாரா ஸ்டேட் சிவகுமார் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல கனகபூசணி வந்திருந்தாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். விஓஆயிலிருந்து டேவியட், கலைவாணி, ரோஷான், விஜய் கல்யாணி, ஜீவா, ஸ்வாத்திகா எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா, அப்படி இருக்கிறீங்க. காலை பொழுது அழகாக அமைந்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சகிலா சந்திரசேகரம் காலை பொழுது வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா சகோதரா, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே கேம்பிள் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. காலை பொழுது வணக்கம். அருமையான பாடல்கள் மிஸ்மிதா, ஆஷிஃபா, சரண்யா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வன் அனைவரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லக்கூடிய தரணிகளை கிருஷ்ணமேடுதன் அந்த கமெண்ட்ஸ்னே பதிவிட்டுக்கிறாங்க. அன்பான வணக்கம் புவனேஷன்னா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டே காலை பொழுது வணக்கத்தையும் எடுத்துக்கிறாங்க. மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் அன்பு மனைவி அன்னபாக்கியம் மகள் தாரணியாவுக்காகவும் தரணியாவுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். பரமானந்தன் காலை வணக்கத்தோடு வந்திருக்கிறார். இன்று பிறந்தநாள் சுபகாரியில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே நான் ஷரா வத்தல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறார். ஓகே சாரா பிரபான்னு சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம் மற்றும் நவீன் காலை பொழுது வணக்கத்தை எடுத்திருக்கிறார். ஹாய் தளபதி, நன்றி நன்றி. அருமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் தங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே நான் நீண்ட இடைவேளையின் பின் இணைந்திருக்கின்றேன். என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் வேலுசாமி. வேலுசாமி, இனிமையான பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். உங்களுக்கும் காலை பொழுது வணக்கம். இனிமையான காலை நிலை வணக்கம். நான் சந்துரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்கார். லுணுகல சி கே சந்துரு என்று சொல்லியிருக்கிறார். அதே போல கிருஷ்ணா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: கதை சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
1: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: Quite exciting.
3: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம்.
4: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.

சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் 15 6:22 இப்போது ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களோடு இருந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தெஹிவலிலிருந்து இன்று தன்னுடைய அக்கா பரிமலா என்று நாளில் 17th பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு குடும்ப சகிதம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்றதாக சொல்லியிருக்காங்க. இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்கின்றோம். அன்பு கலந்த வணக்கம் புவனேஸ்வரன், அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோட எங்களை மினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே தியாகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்காரு. வணக்கம், இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்கிறேன் புவனேஷ், நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்துலிருந்து அருள்மொழி, எல்லோருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், காலை பொழுது வணக்கம், அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அனைத்து வசந்த உறவுகளுக்கும் காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பன்னார் உலை வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ருஷாண்டன், ஷபினாஸ் எல்லோருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் புவனேஷன். நான் சொல்லிக்கொண்டே பன்னாரவளிலிருந்து வினோதன் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கு. காலை பொழுது வணக்கம் சொல்லி மோகன், மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லிருக்காரு. பிரவுன்ஸ்விக் மணிமோகன் அப்படின்னு சொல்லிருக்காரு மஸ்கரியால் இருந்து. இனிமையான காலை பொழுது வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட முகமது ரிஸ்வான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பேர்வல் இருந்து ஜே எம் ரிஸ்வான் சொல்லியிருக்காரு. அன்பு கலந்த காலை இப்பொழுது வணக்கம் அண்ணா, இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு தமிழரசு நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இனிமையான காலை இப்பொழுது வணக்கம் டிக்யா தரவளை மேற்பிரிவு நேசரி இல்லம் துரைராஜ் காலை இப்பொழுது வணக்கத்தை பார்த்திருக்கார். மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா எல்லோரும் இணைந்து காலை இப்பொழுது வணக்கத்தை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே செல்வம் காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்திருக்கார். புவனேஸ்வரன் மங்கையரசி காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல பவானி சந்திரகலா காலை பொழுது வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல சிவா நோவுட் காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கின்றார். ஒழிக்கவர் இந்த பாலை தொடர்ந்து நீர்கள் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ளலாம்.

இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிலக்கரி கொள்ளுநில் ஏற்பட்ட மோசடி சம்பவம் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு விசாரணைகளை துரிதப்படுத்தியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களான கஞ்சன் விஜயசேகர் மற்றும் பவித்ரா வன்னியாராய்ச்சி ஆகியோரிடமும் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். 100க்கும் அதிகமானவரிடம் இது தொடர்பான வாக்குமூலங்கள் விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கின்ற எரிவாயு அதேபோல பெட்ரோலியம் ஆகியவற்றை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. சர்வதேச முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக ஒரு செய்தி இன்றைய முக்கியமான செய்தியாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல சட்டவிரோத செயற்பாடு ஈடுபட்ட பலர் இப்போது வெளிநாடுகளில் தஞ்சம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருகின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கிறது. அவ்வாறு மேலும் இருவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். ரத்மலான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தி ஒன்றும், அதே போல வத்தலை துப்பாக்கி சம்பவத்தினுடைய முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பல முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல உலகளாவிய ரீதியில் போதைப் பொருள் விநியோகத்தின் முக்கிய நபராக கருதப்படுகின்ற ஷிரான் பாசித் என்ற நபர் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருப்பதான செய்தியும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அதே போல கடந்த காலங்களில் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்ற 700க்கும் அதிகமான கைதிகள் இன்னும் கைது செய்யப்படாமல் அவர்கள் சமூகத்தில் சுற்றித் திரிவதான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கணக்காய் வரிக்கையில் இந்த விடயங்கள் தெரிய வந்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல அண்மையில் கடந்த தினங்களுக்கு முன்னர் சிறுமி ஒருவர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். எனவே அவருடைய தாய் தந்தை யாரும் தொடர்பான விடயங்களை கண்டறிவதற்கான உதவிகள் கோரப்பட்ட நிலையில் இப்போது அவருடைய தாயும் அவருடைய தாயினுடைய கள்ள உறவில் இருந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாகவும் பல்வேறு தரப்பும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று தினம் எதிர்கட்சி தலைவர்களும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல அரசாங்க தரப்பிலும் அது தொடர்பான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எதிர்வரும் வாரத்தில் அது பாராளுமன்றத்துக்கு வரவிருப்பதான செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கே டி லால்காந்த் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவை உள்ளிட்ட மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று தினம் பிரதானமான செய்தியாக லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். அண்மை காலமாக நாட்டில் பேசுபொருளாக இருந்த ஒரு முக்கியமான விவகாரம் குறித்தான செய்தியாகத்தான் செய்தி இடம்பிடிக்கிறது. லங்கா தீபினுடைய பிரதான தலைப்பு, கல் அங்குரு கொமிசம ஹிட்டப்பு ஹேமதி காஞ்சினகித் பஹாக் பிரஷ்ன கராய் பவித்ராகினுத்ராக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் எரிசக்தி அமைச்சர்களான கஞ்சன விஜயசேகர் மற்றும் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி ஆகியோருடன் விசாரணைகளை வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சன விஜயசேகரவிடம் நேற்றைய தினம் சுமார் 5 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆணைக்குழு தெரிவிக்கிறது. அதேபோல முன்னாள் எரிசக்தி அமைச்சராக இருந்த பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சியிடமும் 13ஆம் தேதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிலக்கரி குழு தொடர்பான விடயத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விவகாரங்களை அடிப்படையாக வைத்தே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆணைக்குழு கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமானவரிடம் இதுவரைக்கும் வாக்குமூலங்கள் பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கிறது. அதே போல இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்த நபர்களில் முன்னாள் இந்த அரசாங்கத்தினுடைய முன்னாள் எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி மற்றும் அந்த அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர்கள் சிலரிடமும் அதே போல இந்த லக்விஜய
நிலக்கரி விவகாரம் தொடர்பான விடயம் குறித்தும் அதே போல ஏனைய விவகாரம் தொடர்பிலும் அதனுடைய பிரதானிகள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த குழுவினுடைய இந்த விசேடமாக நிலக்கரி மோசடி தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட இந்த விசேட ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அக்டோபர் மாதம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவிருக்கிறது என்பதாக அந்த ஆணைக்குழுவினுடைய செயலாளர் பி வி பந்துலசேன அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தரமற்ற நிலக்கரி கொள்ளனூடாக நாட்டுக்கு 223 கோடி ரூபாய்க்கும் அதிக நட்டம் ஏற்பட்டிருப்பதாக கணக்காய் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2009 ஆம் ஆண்டு முதல் அதாவது 2009 ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் இந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலக்கரி தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கண்டறிவதற்காகத்தான் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நியமிப்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார். அந்த வகையில் தான் இந்த அறிக்கை அக்டோபர் மாதம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே இந்த காலப்பகுதியில் இது பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே கடந்த 2009 ஆம் ஆண்டு முதல் இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயங்களை முழுமையாக ஆராய்ந்து அதனூடாக இடம்பெற்றிருக்கின்ற மோசடி தொடர்பாக கண்டறிந்து அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு ஆணைக்குழுவாக இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த ஆணைக்குழுடைய விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகிறது. அதன் முக்கிய அம்சமாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்த கஞ்சன் விஜயசேகர் மற்றும் அதே போல பவித்ரா வன்னியாராச்சி ஆகியோரிடம் இந்த ஆணைக்குழு விசாரணை செய்திருக்கிறது. நேற்று முன்தினம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. கடந்த பல வருடங்களாக பேசுபொருளாக இருந்த ஒரு விவகாரம் நடைமுறைக்கு வருவதற்கான காலம் கடந்திருப்பதான செய்தி இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, டப்பிங் ஆயில் அண்ட் கேஸ் இன் மன்னார் பேசின், ஸ்ரீலங்கா டு இன்வைட் இன்டர்நேஷனல் பை பிட்ஸ் லேட்டர் திஸ் மந்த் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையில் மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கின்ற இயற்கை கனிய வளங்களை அதிலும் குறிப்பாக இந்த பெட்ரோலிய வளங்களை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச முதலீட்டாளர்களை அழைப்பதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தி பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 2021 ஆம் ஆண்டு மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கின்ற இந்த இயற்கை வளங்களுடைய பெறுமதி கணிப்பிடப்பட்டு தகவல் வெளியிடப்பட்டது. அந்த வகையில் 267 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இயற்கை வளம் அல்லது இந்த எரிவாயு எரிபொருள் வளம் அங்கு இருப்பதாக அடையாளம் காணப்பட்டது. அதற்கமைவாகத்தான் தற்போது இந்த நடவடிக்கைகள் கட்டமட்டமாக 2021 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் சரியான முறையிலான விடயங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக இந்த 2011 ஆம் ஆண்டுதான் அங்கு இந்த எரிவாயு அல்லது எரிபொருள் தொடர்பான அந்த வளங்களை அகழ்ந்தெடுப்பது தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக இருந்தது. குறிப்பாக இந்திய நிறுவனம் ஒன்று அதனை மேற்கொள்ளப் போவதான தகவல்கள் பல வெளியாக இருந்த போதிலும் பிறகு அதனுடைய ஒப்பந்தத்திலிருந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து அது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக மன்னார் படுகையில் உள்ள இயற்கை எரிவாயு வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்காக தகுதியான முதலீட்டாரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதத்தினுடைய இறுதிக்கால பகிர்ந்து அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இதற்கான நடவடிக்கையில் சர்வதேச முதலீட்டாளர்கள் இது தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதற்கான அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அதில் முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து அது தொடர்பான விடயங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக 4 பிளாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்டங்களாக இந்த முதலீடுக்கான வாய்ப்பு வழங்கப்பட போகிறது. 4 கட்டங்களாக அகழ்ந்த நடவடிக்கை இடம்பெறப் போகிறது. அதற்கான தகுதியான முதலீட்டாளர்களை தேடுவதற்கான நடவடிக்கைகளை இப்போது அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய வீரகே சரி பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சட்டவிரோத உத்தரவுகளை நிறைவேற்றினால் சிக்கல், அரசு அதிகாரிகள் தொடர்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் என்பது வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதுவரை நாங்கள் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு சட்டவிரோதமான பணிப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கி அது செயற்படுத்தப்பட்டால் அரசு அதிகாரிகளே அதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே கிடைக்கப்பெறும் சகல பணிப்புகள் மற்றும்
அறிவுறுத்தல்கள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் எப்போதும் அவதானத்தோடும் சட்டத்தின் பிரகாரமும் செயற்பட வேண்டும். சட்டத்தால் வழங்கப்பட்ட பொறுப்பை அலட்சியப்படுத்தி சட்டவிரோத செயலுக்கு இடமளித்த குற்றத்துக்காகவே முன்னாள் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என சட்ட அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார். உயர்நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் உட்பட நீதிமன்ற கட்டமைப்புக்காக புதிதாக பல சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, புதிய சட்ட எண்ணக்கருக்கள் உருவாக்கப்படுகின்றன, சகல சட்டங்களும் ஆங்கில மொழியிலேயே இயற்றப்படுகின்றன, நடுத்தர சாதாரண மக்களுக்கு இந்த சட்டங்களில் உள்ள உள்ளடக்கம் பற்றி எதுவும் தெரியாது. எனவே தமது இந்த அடிப்படை உரிமைகளை அடிப்படையாக வைத்து மீறப்படும் போது அதற்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, உயர்நீதிமன்றம் ஊடாக எவ்வாறு நிவாரணம் பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பில் எத்தனை பேருக்கு போதுமான தெளிவு உள்ளது, அடிப்படை உரிமை மீறப்படும் போது அதற்கான தீர்வு தொடர்பில் ஊடகங்கள் வெளிப்படுத்துவதும் அரிதானது. ஆகவே சட்டம் தொடர்பில் மக்கள் மத்தியில் போதுமான தெளிவில்லாமல் இருப்பது பாரதூரமான ஒரு குறைபாடாகும். முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் சிறப்பு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த வழக்கு மற்றும் வழங்கப்பட்ட தீர்ப்பும் விசேடமானவை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் அரசு அதிகாரிகள் கவனயீனம் என்று சட்ட அதிபர் திணைக்களம் வரலாற்றில் முதன்முறையாக இந்த வழக்கை தாக்கல் செய்தது. பொதுவான ஒரு குற்றம் என்பது ஒரு செயலை செய்வது மட்டுமல்ல, சட்டப்பூர்வமாக செய்ய கடமைப்பட்ட ஒரு விடயத்தை செய்யாமல் இருப்பதும் குற்றமாகும் என்ற அடிப்படையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக 855 பக்க குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றோம். இதன் ஊடாக மரண தண்டனையை கோரியிருந்தோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி 2019 நான்காம் மாதம் 9 தேதி அன்று அப்போதைய போலீஸ் மா அதிபருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். போலீஸ் மா அதிபர் இந்த புலனாய்வு தகவலை பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவு உட்பட 4 தரப்புக்கு FNA உரிய நடவடிக்கை பொருட்டு என்று குறிப்பிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார். தற்போதைய அரசு அதிகாரிகள் FNA என்று குறிப்பிட்டு தகவலை பரிமாற்றுவதை நிறுத்தும் காலம் தோற்றம் பெற்றுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகிய இருவருக்கும் சட்டத்தால் உரித்தாக்கப்பட்ட பொறுப்பை மீறிய குற்றத்துக்கு அமைவாகவே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரி ஒருவர் ஏதேனும் தகவல் தொடர்பில் FNA என்று குறிப்பிட்டு கீழ்நிலை அதிகாரிகளுக்கு ஏதேனும் பணிப்புரை விடுத்து அவர்கள் அதை நிறைவேற்றாமல் அதனால் ஏதேனும் குற்றம் இழைக்கப்பட்டால் அதற்கு முதல் பொறுப்பை அந்த உயர் அதிகாரியை ஏற்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு எனது பொறுப்பின் கீழ் உள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட நிதி மோசடி மற்றும் குற்றவியல் குற்றங்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. நிதி மோசடி தொடர்பான பல விசாரணை ஆவணங்களில் அரசு அதிகாரிகளின் பெயர்களும் மன்னிக்கவும் அவர்களின் செயற்பாடுகளுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னிலை வகித்த அரசியல்வாதிகளின் ஒரு குறிப்போ அல்லது கையொப்பமோ இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு சட்டவிரோதமான பணிப்பு மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கி அது செயற்படுத்தப்பட்டால் அரசு அதிகாரிகளே அதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே கிடைக்கப்பெறும் சகல பணிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் எப்போதும் அவதானத்தோடும் சட்டத்தின் பிரகாரம் செயற்பட வேண்டும். அரசு அதிகாரிகள் அரசியல் அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் அமைய செயற்பட வேண்டிய தேவையில்லை. சட்டம் மற்றும் சட்ட சித்தாந்தத்துக்கு அமைவாகவே செயற்பட வேண்டும். அதுவே அரசு அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு கேடயமாக அமையும் என்பதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் அவர்கள் தெளிவான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள், குற்றங்கள் அல்லது மோசடிகள் தொடர்பான விவகாரத்தில் அதனுடைய குற்றவாளிகள் பட்டியல் அல்லது சாட்சிகளுடைய பட்டியல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கின்ற போது அதில் பிரதானமாக இருப்பது அரசியல்வாதிகள் அதில் எந்த இடத்திலும் கையொப்பமோ குறிப்போ இடாமல் அரசு அதிகாரிகளுடைய கையொப்பமும் குறிப்புகள் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசியல்வாதிகளோ அது யாரோ அது தொடர்பான விடயங்களை உங்களிடம் முன்வைத்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டால் உங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கு முன்னுதாரணமான சில தீர்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு
இந்த தாக்குதலினுடைய முக்கியமான தீர்ப்பாக முன்னாள் போலீஸ் அதிபர் முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது குற்றத்துக்காக அல்ல, அவருடைய கடமைகளை புரியாமல் இருந்த ஒரு நிலைக்காக அவர்களுக்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் அரசு அதிகாரிகள் சரியான முறையில் சரியான வழியில் சட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் அது உங்களுக்கு பாதுகாப்பு கடயமாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் யாருடையாவது பெயருக்கோ அல்லது அவருடைய பேச்சுக்கோ அடிபணிந்து சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொள்கிற போது எப்போதாவது அதற்கான சட்டத்தின் அந்த தண்டனைக்கு நீங்கள் மூங்கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் அதிகாரிகள் இது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை திலீப் பீரிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து துப்பாக்கிச்சூடு, அதே போல பாதாளக்கூட செயற்பாடு, போதைப்பொருள் சம்பவங்கள் தொடர்பான பல்வேறு செய்திகள் தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, வத்தலை துப்பாக்கிச்சூடு சம்பவம், இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் கட்டுநாயக்கவில் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். வத்தலை ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நபரொருவர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த போது இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு வியாழக்கிழமை 13ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் கட்டுநாயக்க மாநிலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தமிழ்நாட்டின் சென்னை நகரிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்படி சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். வத்தலை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி இரவு நடைபெற்ற பிறந்தநாள் விருந்து உபசார நிகழ்வு ஒன்றின் போது ஹோட்டலில் நுழைந்த ஆயுததாரிகள் அங்கிருந்த நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகொலை செய்திருந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னர் குற்றச் செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரும் படகு ஒன்றின் மூலம் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தனர். எனினும் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் அங்கு கைது செய்யப்பட்ட மேற்படி இருவரையும் நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வத்தலை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 34 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரையும் சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வருவது தொடர்பில் இந்திய பாதுகாப்பு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே அறியப்படுத்தியிருந்தார்கள். அதற்கமைய அவர்கள் பயணித்த விமானம் கட்டுநாயக்க வந்திருந்ததும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இருவரையும் பொறுப்பேற்று கைது செய்தார்கள். எனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, ரத்மலானை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் கைது என்பதும் இன்றைய முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் ரத்மலானை பகுதியில் கடந்த மாதம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான குடு அஞ்சுவின் தரப்பைச் சேர்ந்த நபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் கல்கிசை வளைய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரத்மலானை கந்தவள சந்திக்கு அருகில் இம்மாதம் 1ஆம் தேதி அன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த இனம் தெரியாத சந்தேக நபர்கள் இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள குடு அஞ்சுவின் தரப்பைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் ரத்மலானை பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் குற்றச்செயலுக்கு உதவி ஒத்தாசை புரிந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருந்தார்கள். கைது நடவடிக்கையின் போது குறித்த நபரிடமிருந்து 22 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவலுக்கமைய அன்றைய தினமே தேவலை பகுதியில் வைத்து மேலும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி மற்றும் அதேபோல் லங்காதி பத்திரிகையுடைய மற்றும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தும் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். துபாய் வலின் எல்லோ ஷிரான் பாசிக் கெனை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதாளக்குழு செயற்பாடுடைய முக்கிய நபராக கருதப்படுகின்ற ஷிரான் பாசிக் நபர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் மிக முக்கிய 5 கடத்தல்காரர்களில் ஒருவராக கருதப்படும் ஷிரான் பாசிக்
கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முகமது சிராக் சிரான் பாசிக் நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தெஹிவலை கலுபோவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதான இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா மோதலின் போது ஐக்கிய அரபு எமிரகம் மீது ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் காட்சிகளை தனது கையடக்க தொலைபேசியில் வைத்திருந்த குற்றத்துக்காக அவர் அங்கு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரை விசாரணைக்கு உட்படுத்த அமெரிக்காவும் ஆர்வம் காட்டிய நிலையில் இன்று இரவு 8:42 மணியளவில், அதாவது நேற்று தினம் இரவு 8 மணியளவில் அபுதாபியில் இருந்து ஏர் அரேபியா விமானம் மூலம் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திடம் பலத்த பாதுகாப்புடன் அவர் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2018 அவர் அமீரகத்துக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார். கடந்த மே மாதம் 26 தேதி துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கு ஒரு பெரும் கோடீஸ்வரனைப் போல வேடமிட்டு தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் இவரை பொறுப்பேற்று மேலதிக விசாரணைகளுக்காக நாட்டுக்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இந்த சந்தேக நபர் அதன் மூலம் ஈட்டிய கருப்பு பணத்தை இலங்கையின் கடற்கரையோரங்களில் உள்ள ஏழை மக்களின் காணிகளை பயன்படுத்தி பாரிய ஹோட்டல்களை நிர்மாணிப்பதன் மூலம் சலவை செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. எனவே சர்வதேச ரீதியில் தேடப்பட்டு வந்த இவரை தமிழகம் ஒப்படைக்குமாறு இலங்கையைப் போலவே அமெரிக்காவும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயம். இவரது வருகையைத் தொடர்ந்து இலங்கையின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் மற்றும் நிதி மோசடி விசாரணைகள் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகிக்கின்ற பிரதானமான 5 நபர்களில் முக்கிய நபராக இந்த முகமது சிரான் பாசிக் என்ற நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அவர் இப்போது கைது செய்யப்பட்ட சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவம். எனவே ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் போது இடம்பெற்ற ஒரு ட்ரோன் தாக்குதலை இவர் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் இந்த விவகாரம். இவர் இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான நபராக தேடப்பட்டு வருகிற நபர் என்பதாக தெரிய வந்த நிலையில்தான் இப்போது இந்த பல விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இவருடைய பணத்தை பயன்படுத்தி அவர் கரையோர பகுதிகளில் ஏழை மக்களின் காணிகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஹோட்டல்களை அமைக்கின்ற விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதனூடாக நிதி செலவை செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. எனவே அவருடைய கைது அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையானது இந்த போதைப்பொருள் வர்த்தகம் அதே போல இந்த மோசடியான சொத்துக்களை சேர்க்கின்ற விவகாரம் தொடர்பான பல விடயங்கள் அம்பலமாகலாம் என்பதாகத்தான் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய லங்கா தீ பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது லங்கா தீ பத்திரிகையில். இரேன் பெண்ணு அர்சிய நமயாக் தாமாத் நிதெல்லே பாத்தாள கருவோத் ஏ அத்தர சமஹாரு ரட்டப்பெனலா விகரண வார்த்தா வாக்கியா என்பதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகையை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்ற பாதாள குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை கொண்ட சிறை கைதிகள் 709 பேர் மீண்டும் கைது செய்யப்படாமல் இருப்பதாக தேசிய கணக்காய்வு காரியாலயம் வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையில் தெரிய வந்திருப்பதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே தப்பிச் சென்ற சிறை கைதிகள் இவ்வாறு கைது செய்யப்படாமல் இவ்வாறு சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவே. இதில் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் நம்பப்படுவதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுவதற்கமைய கடந்த 6 வருட காலப்பகுதிக்குள் இந்த தங்களுடைய தண்டனை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் சட்டப்பூர்வமாக அல்லாத முறையில், அதாவது சட்டத்துக்கு புறமான முறையில் தப்பிச் சென்ற மற்றும் இங்கிருந்து மறைந்து சென்ற சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை 1181, அதாவது தப்பிச் சென்றவர் அல்லது தப்பிக்க விடப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு 1181 பேர் கடந்த 6 வருட கால பகுதியில் சிறையிலிருந்து இவ்வாறு தண்டனை காலம் முடிவதற்கு முன்னரே தப்பிச் சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதே போல இந்த சிறைச்சாலை நிறுவனங்கள் 22 நிறுவனங்களில் கடந்த வருட இறுதியில் மாத்திரம் கிட்டத்தட்ட 5,083 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வருகிறது. இது அதிகமான கையடக்க தொலைபேசிகள் பாதாள உலகக்குழு உறுப்பினரிடமிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கு மேலதிகமாக
970 தொலைபேசி சார்ஜர்கள், கையடக்க தொலைபேசி சார்ஜர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 4149 சிம் அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு ஏனைய பொருட்களாக 3111 பொருட்கள் இவ்வாறு சிறை கைதிகளிடமிருந்து கடந்த வருட இறுதி வரை கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்த தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த சிறைச்சாலை இருக்கின்ற சிறை கைதிகளிடம் இந்த உபகரணங்கள் செல்லாமல் இருப்பதை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் அதற்கான பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இவர்கள் இந்த இவர்களுக்கு இந்த கையடக்க தொலைபேசி சார்ஜர்கள் சிம்மட்டைகள் ஏனைய உதிரி பாகங்கள் செல்வதனூடாக அவர்கள் சிறைச்சாலைகள் இருந்து கொண்டே பல்வேறு சட்டவிரோத மற்றும் பாதாள செயற்பாடுகளில் ஈடுபட்டு மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் இந்த தகவலானது 2025 சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய வருடாந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்தும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை மையப்படுத்திதான் அந்த செய்தி இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவல் லங்காதீப பத்திரிகையிலிருந்து, செவ்வந்தி வெலிக்கடின் அங்குணுக்கொலட்டை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதாளுக்கு தலைவர் ஒருவராக இருக்கின்ற கணேமுள்ள சஞ்சீவின் படுகொலை சம்பவத்தில் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வந்த இஷார செவ்வந்தி என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலுக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய 5 இலக்க அறையில் வைத்து பிரதிவாதியாக இருந்த பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரியாக காணப்பட்ட இஷார செவ்வந்தி கைது செய்யப்பட்டார். எனவே இந்த கொலைக்கு பின்னர் தப்பிச் சென்ற அவர் நேபாளத்தில் தங்கியிருந்த நிலையில் விசேட போலீஸ் குழு அங்கு சென்று அவரை கைது செய்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றப்புலனாய் பிரிவில் வைத்து தடுத்து வைக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பிறகு அண்மையில் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை இந்த மாதம் 21 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த வகையில்தான் நேற்று இரவு அவர் இவ்வாறு வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து அங்குணுகொலப்பள்ள சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையிலிருந்து, மவகே மலகெதர யன்ன பெகோ சமன் பேக்கியா என்பதாக இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தன்னுடைய தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு செல்ல தயாராக இல்லை என்பதாக பெகோ சமன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். பாதாள குழு செயற்பாடு தொடர்பான விடயத்திலும் அதே போல கணேமுள்ள சஞ்சீவ் கொலை வழக்கு தொடர்பான விவகாரம் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற பெகோ சமன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபருடைய தாய் அண்மையில் அவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு நபரால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். எனவே அந்த தாயினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு தான் செல்லப்போவதில்லை என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தன்னுடைய தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை தனக்கு இல்லை என்பதாக வெளிசர கடற்படை முகாமில் விசேட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள குழு தலைவர் ஒருவராக இருக்கின்ற பெகோ சமன் என்னும் நபர் தெரிவித்திருப்பதாக சிறைச்சாலை உயர் அதிகாரி ஒருவர் லங்காதீப பத்திரிகை தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெகோ சமனுடைய தாய் கொல்லப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் அவருக்கு தெரிவித்திருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்த விவகாரமாக இந்த அந்த சந்தர்ப்பத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த அதிகாரி தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். பெகோ சமனுடைய தாயாரான 57 வயதான ரேணுகா மல்காந்தி என்றவர்தான் இவ்வாறு மித்தனிய உள்பந்த பகுதியில் வைத்து தன்னுடைய வீட்டில் வைத்து இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டார். எனவே அந்த அடிப்படையில் அவருடைய இறுதி கிரியைகள் இன்றைய தினம் அவருடைய குடும்ப மயானத்தில் இடம்பெறவிருக்கும் நிலையில் தான் பெகோ சமன் அதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: கதை சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
1: மாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: Quite exciting.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய மற்றும் ஒரு முக்கியமான தகவல், நேற்று முன்தினமும் நாட்டில் பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு விவகாரம், சிறுமி ஒருவர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விவகாரம். எனவே அவருடைய தாயும் தந்தையும் தேடப்பட்டு வந்தார்கள். தாயும் தந்தை என்று கூறப்படுகின்ற இன்னொரு தாயினுடைய சட்டவிரோத கணவரும் கையது செய்யப்பட்டிருப்பதான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையுடைய பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருக்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது, Woman who deserted 4-year-old daughter arrested என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதன் காரணம், Child admitted to hospital for treatment என்பதாக அந்த செய்திக்கு டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தாயை கைவிட்டு சென்ற அந்த பிள்ளையை கைவிட்டு சென்ற தாயார் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வத்தேகம பகுதியில் 4 வயது சிறுமி ஒருவரை முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்று வீதியில் கைவிட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயும் அவருடன் திருமணத்துக்கு அப்பாலான தொடர்பில் இருக்கும் நபர் என சந்தேகிக்கப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் இருவரும் ஹாலியல கேட்டவல பகுதியில் வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஹாலியல போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் வத்தேகம போலீசாரால் மீட்கப்பட்ட குறித்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தனது பெயர் ஆயிஷா எனவும் தனது தந்தையின் பெயர் ராசிக் எனவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நேற்று முன்தினம் மாலை மாவனெல்லை அரணாயக்க பகுதியைச் சேர்ந்த சிறுமியின் தந்தை மகளை பொறுப்பேற்பதாக வத்துகாமம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இதில் கணவன் மனைவி தற்போது பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தாய் வேறொரு நபரோடு தன் பிள்ளையுடன் சென்று விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மாவனெல்லை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதோடு இவ்விருவரும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பதையும் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து அந்த தாயும் அந்த தாயினுடைய திருமணத்துக்கு அப்பால் உறவை கொண்டிருக்கின்ற அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவருடைய தந்தை இந்த முறைப்பாட்டை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பிள்ளை வெறுமனே விட்டுச் செல்லப்படவில்லை, தாக்கி கொடூரமான முறையில் அவர் துன்புறுத்தப்பட்டுதான் இவ்வாறு வீதியில் விட்டு சென்ற நிலையில்தான் போலீசாரால் மீட்கப்பட்டார். எனவே அவருடன் மீட்கப்பட்ட கேள்விக்கவே தன்னுடைய தந்தையின் பெயர் ராசிக் என்பதாக அவர் தெரிவித்த நிலையில் அது குறித்து போலீசார் முன்னெடுத்த தீவிரமான விசாரணையில் அவருடைய தந்தை போலீஸ் நிலையத்துக்கு வந்து வாக்குமூலம் வழங்க தன்னுடைய மனைவி தன்னை பிரிந்து சென்று விட்டதாகவும் அவர் இன்னொரு நபருடன் தன் குழந்தையோடு வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே அந்த நபர் முச்சக்கர வண்டி செலுத்த என்பதாக தெரிய வந்திருக்கு. அந்த நபருடைய முச்சக்கர வண்டியில் வந்துதான் இந்த பெண் 4 வயதான அந்த சிறுமி வீதியில் விடப்பட்டு செல்லப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக அந்த தாயும் தாயோடு இருந்த அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுமி தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் இன்னும் ஒரு மிக மோசமான ஒரு செய்தி வந்திருக்கிறது, அந்த செய்தி குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். எனவே இது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான செய்தியாகத்தான் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் ஃபேஸ் அரெஸ்ட் ஓவர் அல்கைட் ரேப் ஆஃப் 11-year-old கேர்ள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தந்தையினுடைய அப்பாவும் இருக்கின்ற தாத்தாவும் இணைந்து 11 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகிறது. அம்பலாங்குட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக 11 வயது சிறுமி ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருப்பதாக அம்பலாங்குட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைக்கமைய அவருடைய அந்த சிறுமியினுடைய தந்தையும் தாத்தாவும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்பலாங்குட போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிரட்டப்பட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த தந்தையும் தந்தையினுடைய அப்பா அவருடைய பிள்ளையினுடைய தாத்தாவும் இவ்வாறு தன்னை பல சந்தர்ப்பங்களில் பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தி இருப்பதாக அச்சுறுத்தி உட்படுத்தி இருப்பதாக அந்த சிறுமி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். முறைப்பாட்டுக்கமைய போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரிப்பும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை கடந்த மாதங்களில் எதிர்பாராத விதமாக சடுதியாக உயர்வடைந்த நிலையில் சிறுவர்களை பராமரிக்க தவறும் பொறுப்பற்ற பெற்றோர்களுக்கும் இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் சிறுவர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் தலைமை அதிகாரி சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். வழக்கமாக மாதம் ஒன்றுக்கு 600 முதல் 700 வரை பதிவாகும் முறைப்பாடுகள் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் 1100 தாண்டி இருக்கிறது. சிறுவர்களை கைவிடுதல், அலட்சியப்படுத்துதல் மற்றும் பெற்றோர், தற்காலிக பாதுகாவலர்கள், அதிபர்கள் அல்லது ஆசிரியர்கள் போன்ற பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களாலேயே அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் உடலியல் மற்றும் உளவியல் ரீதியான துன்புறுத்தல்கள் குறித்தே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. குடும்ப தகராறுகள், வன்முறைகள், பெற்றோரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட இலக்குகள் போன்ற சமூக பொருளாதார பிரச்சினைகளே இத்தகைய சூழ்நிலைகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன. இணைய உலக வளர்ச்சியுடன் சிறுவர்கள் டிஜிட்டல் மற்றும் இணையவழி பாதிப்புகளுக்கு பெருமளவில் ஆளாகி வருவதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். வீடுகளுக்குள் இருந்தவாறே அடையாளம் தெரியாத நபர்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் ஆபாச படங்களை பகிர்தல் போன்ற பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கு சிறுவர்கள் உள்ளாகின்றார்கள். அதேவேளை 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட ஆண் சிறுவர்கள் சக சிறுமிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பெற்று அவற்றை இணையத்தில் பகிர்ந்து அச்சுறுத்துவதனால் அவர்களும் குற்றவாளிகளாக மாறக்கூடிய அபாயம் நிலவுகிறது. நாட்டில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் இணையவழியில் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் அவர்களும் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சமூகம் உணர வேண்டும் என்பதாகவும் சடுதணி சஜீவனி அபேகோன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிள்ளைகளை பெற்றுவிட்டு உணவிற்கோ கல்விக்கோ செலவழிக்காமல் மிகவும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளும் பெற்றோர்களுக்கு எதிராக தண்டனைக்கோவை சட்டத்தினுடைய 308 பிரிவின் கீழ் கொடுமைப்படுத்தல் என்ற குற்றத்தின் கீழ் 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை வழங்க சட்டத்தில் இடம்பெறுகிறது. மேலும் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவை பெற உரிமையியல் வழக்கு தொடர முடியும் என்பதோடு சட்ட உதவி ஆணைக்குழுவின் உதவியும் பெறலாம் என்பதாகவும் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் தெரிவித்திருக்கிறார். பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்காமல், உணவு கொடுக்காமல், அந்த பிள்ளைக்கு எதற்குமே செலவழிக்காமல் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு எதிராக தண்டனை சட்ட கோவையினுடைய 308 பிரிவின் கீழ் கொடுமைப்படுத்தல் என்ற குற்றத்தின் கீழ் 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான சட்ட ஏற்பாடு இருக்கிறது. அதே போல அந்த பிள்ளைக்கான பராமரிப்பு செலவை பெறுவதற்கான உரிமையல் வழக்கும் தொடர முடியும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் பெற்ற பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. பெற்றோரை தவிர வேறு பாதுகாவலர்கள் பிள்ளைக்கு இல்லை. அடுத்தபடியாக ஆசிரியர்கள். எனவே இந்த இரு பாடசாலை, வீடு, இந்த இரு இடங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இங்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும். எனவே அந்த விடயங்கள் குறித்து இந்த சிந்திக்கக்கூடிய 6 அறிவு கொண்ட மனிதர்களாக இருக்கின்ற நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் தொடர்பான விவகாரத்தின் என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதற்கான. எனவே அதிலும் இந்த இப்போ வந்திருக்கின்ற இணையதள பயன்பாடினூடாக சிறுவர்கள் அதிக அளவில் குற்றங்களுக்கு ஈர்க்கப்படுகின்ற விடயங்கள் அதிகரித்து காணப்படுவதனால் அது குறித்தும் பெற்றோர்களும் அதே போல ஆசிரியர்களும் சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தந்தையின் படுகொலைக்கு நீதி கோரும் ரோகண விஜய் வீரவின் மகன் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது ஜேவிபியின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான ரோகண விஜய் வீர கைது செய்யப்பட்ட பின்னர் சட்டவிரோதமாக படுகொலை செய்யப்பட்டமைக்கும் 1988 முதல் 1989 காலப்பகுதியில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் இரண்டாம் தலைமுறை அமைப்பின் தலைவரும் ரோகண விஜய் வீரவின் மகனுமான உவிந்து விஜய் வீர வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக நேற்று ரோகண விஜயவீரவின் படங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நீதி கோரி ஜனாதிபதிக்கு விசேட மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்க வந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. 1988 முதல் 89 ஆண்டு சம்பவங்கள் தனித்து இடம்பெற்ற நிகழ்வு அல்ல. 1980 தசாப்தத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சியினால்தான் தன்னிச்சையாக இது உருவாக்கப்பட்டது. 1978 அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை உருவாக்கி 1980 பொது வேலைநிறுத்தத்துக்கு அடக்குமுறை 1981 யாழ் நூலக எரிப்பு போன்ற செயற்பாடுகளால் குற்றவியல் அரசாங்கத்துக்கான அடித்தளம் இடப்பட்டது. 1982 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எனது தந்தை ரோகண விஜயவீர 27,00,000 273,000 அதிகமான வாக்குகளை பெற்றதால் அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமக்கு பெரும்பான்மை கிடைக்காது என உணர்ந்த ஜெயார் அரசாங்கம் மோசடி சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி பாராளுமன்ற ஆயுட்காலத்தை நீடித்தது. இந்த மோசடிக்கு எதிராக எனது தந்தை மட்டுமே நீதிமன்றத்தை நாடினார். இவ்வழக்கில் அரசாங்கம் தோல்வியடையும் நிலை உருவானதனாலேயே 1983 கருப்பு ஜூலை உருவாக்கப்பட்டு மக்கள் விடுதலை முன்னணி தன்னிச்சையாக தடை செய்யப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்த தோழர்களான தற்போதைய திசைக்காட்டி அரசாங்கம் இந்த வரலாற்றுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும், இதற்காக முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் என்பதாக ஒவிந்து விஜயவீர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. மக்களின் இறைமையை மீறும் அரசியலமைப்பு திருத்தம், எதிர்கட்சி தலைவர் சஜித் விசேட அறிக்கை, நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு, ஜனநாயக படுகொலை என்கிறார், நீதிமன்ற சுதந்திரத்தை இல்லாதொழிக்க முயற்சி என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்கும் வகையில் ஈடுபட்டு வருகிறது, கொள்கையில் ஈடுபட்டு வருகிறது. ஒரு நபரின் அல்லது ஒரு சில குழுக்களின் நோக்கங்களை மையமாக கொண்டு அரசியலமைப்பில் திருத்தங்களை செய்வது வெட்கக்கேடான செயலாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். விசேட கூற்றொன்றை முன்வைத்து நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. முறைமையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கூறி ஜனாதிபதியின் செயற்பாட்டை மக்கள் முன் வைத்தார். தற்போது காணப்படும் அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பை திருத்தி புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கே தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்தது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முறைமை மாற்றத்துக்கு எவ்வித மக்கள் ஆணையும் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை. இது நிறைவேற்றுத்துறையும் அதன் பின்னாமிகளும் இணைந்து ஜனநாயகத்துக்கு எதிராக தொடுக்கும் காட்டுமிராட்டித்தனமான தாக்குதலாகும். ஜனாதிபதி விருப்பமான முறையில் இந்த மாற்றங்களை செய்ய முடியாது. நீதிமன்றத்தின் சுதந்திரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் சிதைத்து நீதி நிலைநாட்டும் செயற்பாட்டை பலவீனப்படுத்த எந்த மக்கள் ஆணையும் கிடைக்கவில்லை. முறைமையை மாற்றுகிறோம் என கூறி அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலை செய்து வருகிறது எனவே என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் இந்த 22 திருத்தம் அல்லது நீதிபதிகளுடைய வயது நிறைவு தொடர்பான அந்த சட்டக்கு எதிரான தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள், ஜனாதிபதி அணரவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைத்து நீதித்துறையை தமது முழுமையான அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் முயன்று வருகிறது. நீதித்துறையை அரசியலாக்க முயற்சிக்காமல் தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகர்ணா ஜனாதிபதிக்கு சவால் விடுத்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கத்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை சந்திப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். அவருடைய சந்திப்பின் போது ஜனாதிபதி தெளிவான பல விடயங்களை கூறியிருக்கிறார். நாட்டின் மக்களை பாதுகாப்பது, மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது, மக்களை பாதுகாக்கின்ற வகையிலான விடயங்களை மேற்கொள்வது அல்லது அந்த தேங்கி கிடக்கின்ற வழக்குகளை நிறைவு செய்வது போன்ற மக்கள் மயப்படுத்தப்பட்ட விடயங்களுக்காக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானமானது என்னுடைய பதவிக்கு பிரச்சனையாக வந்தாலும் அல்லது எனக்கு என்னுடைய உயிருக்கோ அல்லது உயிருக்கு அச்சுறுத்தல் நிலைமைகள் வந்தாலும் கூட பதவி விட்டு செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். மக்களுக்கான பாதுகாப்பு அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு போன்ற தாக்கு தொடர்பான விசாரணை என்பது உயிரோடு உயிர் அச்சுறுத்தலோடு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆபத்தான சம்பவமாக இருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகை நடவடிக்கையில் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், நடவடிக்கை மேற்கொள்ள போகின்றோம். எனவே அதற்காக எந்த வட்டமான உயர்ந்தபட்ச முயற்சிகளையும் உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்ரோகபா திசாநாயக்க அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய விசேடமான சந்திப்பு சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல இந்த சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த முக்கியமான விவகாரம், இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கான விடயத்தில், இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான விடயத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற எந்தவிதமான ஆலோசனைகளோ எந்தவிதமான சரத்துகளும் சட்டத்தில் அல்லது இலங்கை அரசியலமைப்பில் இல்லை, அதன் காரணமாக அதற்கான தேவை இல்லை என்ற அடிப்படையில் அவரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் நேர்த்தியான முறையில் இப்போது அது முதலில் பேசுபொருளாக மாற்றப்பட்டது, பிறகு அது அமைச்சரவை கொண்டு செல்லப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது, அதற்கு பிறகு அது அதனுடைய சட்ட மூலம் வர்த்தமானி விடப்பட்டு இப்போது அதனை சவாலுக்கு உட்படுவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எதிர்வரும் சில தினங்களில் அது பாராளுமன்றத்துக்கு வரவிருக்கிறது. பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் அந்த சட்ட தொடர்பான விடயங்களை விவாதிக்க முடியும். அதற்கு பிறகு நிறைவேற்றுவதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் அதுதொன்ன முடிவு எடுக்கும் என்பதாகத்தான் அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விவகாரம், இந்த விடயத்தில் மக்களின் பாதுகாப்பை மையப்படுத்திய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது நாங்கள் அதற்கின்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை, நான் பதவி விட்டு செல்ல வேண்டுமாக நிலைமை வந்தாலும் கூட அதனை நாங்கள் தைரியமாக முடுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்ரோகபா திசாநாயக்க இந்த விவகாரத்தின் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தார். அவ்வாறு இருக்க மற்றொரு விவகாரம் இன்று வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. 22 திருச்சட்டம் மூலம் 18 தொகுதி பாராளுமன்றத்தில் சார்பிக்கப்படும் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்கான அதே செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் பிரதானமான செய்தியாக முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பின் 22 திருச்சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற திருச்சட்டம் மூலம் ஆகிய இரண்டு சட்ட மூலங்களும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 18 தொகுதி முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. நீதி மற்றும் தேசிய உரைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார இவ்விரு சட்ட மூலங்களையும் சபைக்கு சமர்ப்பிக்கவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சட்ட மூலம் இரண்டாம் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் இரண்டும் முதலாம் வாசிப்புக்காக சௌரவிப்படுவதை தொடர்ந்து அதன் அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி நாட்டு மக்கள் 14 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமீறல் மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். அரசியலமைப்பின் 121 பிரிவின் பிரகாரம் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் 3 வார காலத்துக்குள் தனது வியாக்கியானத்தை சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற தீர்ப்பு கமையும் சட்டம் மூலம் 3-2 பெரும்பான்மையுடனா அல்லது எளிய பெரும்பான்மையுடனா அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையுடனா சர்வஜன வாக்கெடுப்புக்கும் சென்று நிறைவேற்றக்கூடும். 22 திருத்தம் மற்றும் நீதிமன்ற சட்டம் மூலம் ஆகிய இரண்டும் சட்ட மூலங்களுக்கு எதிராக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்ட நிலையில் சட்டமூலம் நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இவ்விரு சட்ட மூலங்களையும் சவாலுக்கு உட்படுத்தி எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்தி இருப்பதை காரணம் எந்தவித தனிப்பட்ட நபரையும் இலக்க வைத்து சட்ட மூலம் கொண்டுவரப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமூலத்தினூடாக 400 அதிகமானோர் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். எனவே ஒரு தனிப்பட்ட நபரை அடிப்படையாக வைத்து கொண்டுவரப்பட்ட சட்டம் மூலம் அல்ல என்பதாகத்தான் அரசாங்க தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே தொடர்பான இந்த சட்டம் மூலம் எதிர் சட்ட மூலங்கள் இரண்டும் எதிர்வரும் 18 தேதி பாராளுமன்றத்துக்கு வருகிறது. அதுக்கு பிறகு சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு அமைய அடுத்த நடவடிக்கை இடம்பெறும் என்பதாகத்தான் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
2: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
4: குயிட் எக்ஸைட்டிங்.
5: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது. வசந்தம் வானொலியில் மருத்துவம்
0: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பாரிழந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய சகல பத்திரிகை வழியா இருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி ஒன்று, கே டி லால்காந்த் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, லால்காந்த் சேஸ் கவர்மெண்ட் வில் கண்டினியூ இவன் இஃப் பிரசிடென்ட் சேஞ்சஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருக்கலாம். ஜனாதிபதி மாறினாலும் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கும் என்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல லங்காதி பத்திரிகையில் ஜனபதி கெதர கியாத் ஆண்டு என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இருப்பதை காணலாம். ஜனாதிபதி சில வேளை பதவி விட்டு சென்றாலும் அரசாங்கம் ஒருபோதும் வீழ்ச்சி காணது என்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. தேர்தல் குறித்து வெளிநாடுகள் அழுத்தம் கொடுக்க முடியாது, மாகாண சபை தேர்தல் விவகாரம் தொடர்பில் அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வெளிநாடுகளுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. இலங்கை சுதந்திரமான நாடு என்பதால் வெளிநாடுகளில் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க முடியுமே தவிர அழுத்தம் கொடுக்க முடியாது. அதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து மக்களின் எவ்வித எதிர்ப்பு இன்மையால் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று விவசாய கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். கண்ணுறுவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாட்டின் சாதாரண மக்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை, மாறாக சட்டத்தரணிகள், நீதிபதிகள் மற்றும் சில தரப்பினரே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இது மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணையோடு தொடர்புடைய விடயம் என்பதால் இதை நிச்சயம் நிறைவேற்றுவோம். மாகாண சபை தொகுதி எல்லை நிர்ணய பிரச்சினை இல்லாவிட்டால் தேர்தலை நடத்துவதில் அரசாங்கத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை. இத்தகைய சிக்கல்களை விரைவாக தீர்த்து மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை மற்றொரு நிகழ்வில் நேற்று தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் லால்காந்த், நான் இனிவரும் காலங்களில் கண்டி மாவட்டத்தில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. இம்முறை தேர்தலில் நான் போட்டியிட்டது சொந்த விருப்பின் பேரில் அல்ல, மாறாக ஜனாதிபதி விடுத்த விசேட வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசில் இருப்பவர்கள் காலமெல்லாம் பதவிகளிலேயே ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. தகுதியுள்ள பல நபர்கள் தேர்தல் களத்துக்கு வர காத்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக செயற்படுவதற்கும் தனிநபர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் நீடிப்பதற்கும் இடையில் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. அதேபோன்று அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கவும் கூடும் என்பதாகவும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்களானது ஒரு தனிநபரை அடிப்படையாக வைத்து அரசியலை நாங்கள் ஒருபோதும் செய்யப்போவதில்லை, இது மாறாக ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு விவகாரம். எனவே ஜனாதிபதிகள் மாறலாம், ஜனாதிபதிகள் இருக்கலாம், செல்லலாம், ஆனால் இந்த அரசாங்கம் வீழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நேர்த்தியாக பயணிப்பதற்கான சகல விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இது தனிநபர் சார்ந்த எந்த நடவடிக்கையிலும் நாங்கள் கடந்த காலங்களைப் போன்று மேற்கொள்வதற்கான அரசாங்கம் அல்ல என்பதாகத்தான் கே டி லால்காந்த் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். அதே போல 22வது திருத்தம் அல்லது நீதிபதிகளுடைய வயதிலை தொடர்பான விவகாரம் குறித்த விவகாரமானது மக்கள் கூறிய ஆணைக்கமைய செயற்படுகின்ற விவகாரம். அதேபோன்று இப்போது எதிர்ப்புகள் இந்த குறிப்பிட்ட சில தரப்பிடமிருந்து வருகையை தவிர மக்கள் இதற்கு எந்த எதிர்ப்பையும் வெளியிடவில்லை. தேங்கிக் கிடக்கின்ற வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து நீதிமன்ற கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதன் காரணமாக நிச்சயம் இந்த அரசியலமைப்பு நாங்கள் நிறைவேற்றிய தீர்வு என்பதாகத்தான் கே டி லால்காந்த் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய லங்காதி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி இவ்வாறு இருக்கிறது. லாங்கிக சிசு பெரிசாக் ஜப்பானி யலித் பிஹி ஹரம்பேக சிசுவை ரோஹலி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கலாம். இலங்கை மாணவர்கள் சிலர் ஜப்பானில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள், அதில் கத்திக்குத்துக்கு இலக்கான ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தினம் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். ஜப்பானுடைய ஒசோகா நகரில் வீதி ஒன்றில் நேற்றைய தினம் பகல் வேளையில் இலங்கை மாணவர்கள் கொல்லப்படுகின்ற இரு தரப்புக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஒரு இலங்கை மாணவன் கடுமையான கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனவே இந்த இலங்கை மாணவனுடைய அந்த உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த ஒசாகா நகரில் வீதியொன்றில் இவ்வாறு இரு குழுக்களுக்கிடையில் மோதல் இடம்பெற்று வருவதாக போலீசார் கிட்ட தகவலுக்கு அமைய அங்கு சென்று பார்த்தபோது 10 மேற்பட்ட இளைஞர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள், இலங்கை மாணவர்கள். எனவே இவர்களில் யார் இந்த கத்திக்குத்தை மேற்கொண்டது, அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை தெரியவரவில்லை என்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதே போல கடந்த 11 தேதியும் இவ்வாறு

0: அல்லது படிப்புகளை அல்லது மேலதிக உயர்கல்வியை பெறுவதற்காக சென்ற மாணவர்கள் தான் இவ்வாறு இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு அந்த 11ஆம் தேதி உயிரிழந்த நபர் குளியாப்பிட்டியிலிருந்து சென்று உயர்கல்வியை படித்து வந்த நபர் ஒருவர் தான் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இரு சம்பவங்கள் இலங்கை மாணவர்களை மையப்படுத்தி ஜப்பானில் பதிவாகியிருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய இலங்கை தேசிய பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய இலங்கை தேசிய பத்திரிகையில், அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். எல்னினோ பொலவ யட்டாத் ரிங்களா ரஜரட்ட வயம்ப நெகநீர ஜலாச வேவ் ஹீதிலா என்பதாக இன்றைய இலங்கை தேசிய பத்திரிகை நடைபெற்றதை காணலாம். இப்போது உலகளவில் எல்னினோ வானிலுடைய தாக்கம் மிகவும் தீவிரமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் பல முக்கியமான ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இப்போது வற்றி போய் இரண்டாம் உலகமாக யுத்தத்தினுடைய அடையாள சின்னங்கள், குறிப்பாக மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள், படகுகள் உள்ளிட்ட பல இப்போது வெளியில் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அந்த அளவில் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்பம் இருக்கிறது, கடுமையான வறட்சி காணப்படுகிறது. அதே போல நாட்டில் ஒரு பகுதி சில பகுதி குறிப்பாக நுவரெலியா கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்ற ஒரு புறம் இருக்க, இலங்கையில் மறுபுறமான இந்த அனுராதபுரம் பொலனறுவை ஆகிய பகுதிகளில் கடுமையான வெப்பம் இருக்கிறது, கடுமையான வறட்சி நிலவுகிறது. காரணமாக நீர்த்தேக்கங்கள் அல்லது குளங்கள் வற்றி விவசாய நடவடிக்கைகள் உள்ளிட்ட நீர் வளங்கள் செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய இலங்கை தேசிய பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அதற்கு ஓட்டுபத்திலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3079வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப், ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 26, 41, 55, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 26, 41, 55, 63. 200,000 பரிசுகள், 6 விலப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,11,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான மஞ்சள் நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,965வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 47, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 47, 56. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,69,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீல ராசி அதிர்ஷ்ட டிக்கெட்டுகள் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டுகள் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,253வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 5, 1, 6, 3. சூப்பர் கேஷ் சீட்டிலிருப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 5, 1, 6, 3. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,06,580 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான கருண் இளநிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,414வது சீட்டிழப்பு வாரத்துக்கான சனிதாரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 25, 50, 67, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 25, 50, 67, 80. நேற்று நாளில் லக்கி சான்ஸ் சீட்டிலிருப்புக்கான 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 2, 6, 2, 4 தெரிவாக இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 2, 6, 2, 4 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,98,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இதுக்கான இளம் பச்சை நிற சனித அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட் இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,429வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 12, 16, 41, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 12, 16, 41, 63. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,44,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,92,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற கப்பிற்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,083வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 14, 18, 21. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 14, 18, 21. 2,00,000 பரிசுகள், 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,72,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள்.
அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 987வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 0, 6, 1, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 0, 6, 1, 4. நேற்று நாளில் 40,81,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான நீல நிற சுப்பிரி தன சம்பதளத்தில் வெற்றி முடிவுகள் 461வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 0, 6, 1, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 0, 6, 1, 4. நேற்று நாளில் மொத்தமாக 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,18,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஜயசம்பத்த கப்பில் நிற அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவாச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் பார்க்க போகின்றோம். 395 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 19 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 19 சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 4, 0 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 4, 0 தெரிவாக இருக்கிறது. நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,44,860 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 4,521 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 67 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 22, 26, 29, 67 நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,67,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,79,89,803 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 5, 25, 42, 69 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 5, 25, 42, 69 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள் 63 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,47,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,55,50,424 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 11, 43, 60 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,588 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 11, 43, 60 நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,40,780 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சிறப்பு பரிசாக 36,29,416 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,627 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்கள் 8, 21, 35, 53 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 8, 21, 35, 53 சிறப்பு இலக்கங்களாக சிறப்பு இலக்கமாக சூப்பர் இலக்கமாக 17 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,25,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,16,55,162 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்துலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 854 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 0, 9, 1, 0 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 0, 9, 1, 0 நேற்றைய நாளில் 46,90,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 547 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 3 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 6, 3 நேற்றைய நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,68,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புல்ல வரப்போன நல்ல போல
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
4: குயிட் எக்ஸைட்டிங்.
5: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: 2026 ஆகஸ்ட் மாதம் 15 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 3:00 to 4:35 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:35 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:35 to 3:00 வரை.

வரவு, துலாம் பெருமை, விருச்சிகம் பேர்ச்சி, தனுசு புகழ், மகரம் நற்செயல், கும்பம் கவனம், மீனம் எதிர்ப்பு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் நலம், மிதுனம் பணிவு, கடகம் மறதி, சிம்மம் நிம்மதி, கன்னி வரவு, துலாம் பெருமை, விருச்சிகம் பேர்ச்சி, தனுசு புகழ், மகரம் நற்செயல், கும்பம் கவனம், மீனம் எதிர்ப்பு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

ஒலிக்கவர் என்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு கலைக்கத்தில் ஜி ஆர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை நன்றிகள் கூறி விடைபெற்றுச் செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான புத்தம் புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அப்படி சொல்லி சொன்னால் பக்கம் கூட இணைந்திருக்கலாம். சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் உங்களோடு இருக்கிறது. குடியரசு எல்லாரும் ரெடியா இருங்க. 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருப்பேன். ஸோ கதை சொல்லணும், பாட்டு படிக்கணும், அதே போல உங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்களே இன்னைக்கு நீங்க சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு கிடைந்து ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு விடுமுறை நாள் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால விடுமுறை நாள் வீட்டில் இருப்பீங்க, எல்லாரும் எழுதி ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டக்கு டக்குன்னு எழும்பிடுங்க. டீ குடிக்கிறவங்க குடிச்சுக்கோங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ப்ரஷ் பண்றவங்க ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடியா இருங்க. சூப்பரான ஒரு சிறுவர் உலகத்தில் இன்னைக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வீக் தான் நான் வருவேன். சோ நீங்க பாட்டு படிக்கலாம், கதை சொல்லலாம், எல்லாமே ஜாலியா இந்த வீக்கெண்ட சிறுவர் உலக நிகழ்ச்சியோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு கால் பண்ணுங்க. பேஸ் எல்லாம் 01127 00501 அதே போல 01127 00501 கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் காலர்ஸ் யாரு, எந்த குட்டீஸ் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க, கதை சொல்ல போறாங்களா, பாட்டு படிக்க போறாங்க, இல்ல நேற்றெல்லாம் நடந்த விஷயத்தை இங்க கூட ஷேர் பண்ண போறாங்களா அப்படிங்கறது நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் காலர்ஸ் யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், வெரி குட் மார்னிங். யார் இது? யாருமா? தக்ஷரா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். எத்தனை மணிக்கு நிகழும் நீங்க?
1: 6 மணிக்கு.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
1: 2.
0: ஓகே, சூப்பர். அப்போ சரி, ஓகே. சாப்பிட்டீங்க
1: தானே?
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: கதைக்கா.
0: ஓகே, ரெடி, நாங்க கேக்குறதுக்கு சொல்லுங்க.
1: ஒரு ஆட்டுல ஏறிந்து தத்தரிச்சுக்கிட்டு விழுந்துச்சா. அப்ப அதுல மரத்துல ஒரு புறா உட்கார்ந்து இருந்துச்சா. எறும்பு தத்தரிச்சுக்கிட்டு பாத்துட்டா போறா. அப்ப அந்த இலைய பிடுங்கி போட்டுச்சா ஆத்துல. அந்த எறும்பு மேல ஏறி ஏறி வந்துருச்சா. அது வர எடுத்து அப்ப நன்றின்னு சொன்னா புறாவுக்கு. அப்போ இன்னொரு நாள் வேடன்னு வந்தானா. அப்ப
0: புறாவிட்டாரு. ஹலோ
1: கா,
0: என்னாச்சு பாதி கதைக்கு? நல்ல கதை. என்ன, ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சா நமக்கும் அது திரும்ப கிடைக்கும் இல்லையா? ஓகே ஓகே. யாரெல்லாம் இருக்கறாங்க வீட்ல?
1: அம்மா, அப்பா. ஓகே, நானே.
0: ஓகே, சூப்பர். அடுத்து நல்ல பாடல் கேட்கலாம். ஓகேவா?
1: சரிங்க அக்கா.
0: ஓகேடா, நன்றி, பை டார்லிங். இன்னும் ஒரு குட்டீஸ் இருக்கறாங்க, அவங்க கூட பேசிட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? யார் இது? ஓகே, சூப்பர். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க இன்னைக்கு? அப்படிங்களா? சரி சரி, நல்லபடியா நீங்க படிச்சிருப்பீங்க, நல்லபடியா எழுதுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்ப நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
2: ஒரு நல்ல புத்தகம், 1000 நண்பர் சொல்லம், ஒரு நல்ல நண்பர், ஒரு நூலகத்திற்கு சனம், நாட்டின் வளர்ச்சி வகுப்பதையில் நின்று தொடர்கிறது. நேர்மை, அக்கறை, தன் நம்பிக்கை, இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். கனவு காணுங்கள்.
0: சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு சிக்மா திரைப்படத்துக்காக வந்த இரண்டாவது புது பாட்டு. கேட்டுட்டே வாங்க, எங்கேயுமே போயிடாதுங்க. குட் டேஸ், ரெடியா இருங்க. இந்த பாட்டுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38
1: நீங்க

0: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் வாரிசு திரைப்படத்துக்காக. நல்ல பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல், குடிஸ்க் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். சோ ஆட்டம் போட்டு கேட்டுட்டு கொண்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க எல்லா குடிஸும். சோ பேசலாம், இந்த வீக்கெண்ட ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் உங்க வசந்தத்தோடு கிடைந்த சிறுவர் உலகம். நீங்க கேட்கும் போது டக்குன்னு கால் பண்ணுங்க பேசுறதுக்கு 0.2 2.5 0.3 அதே போல 0.2 2.5 1 1 1 கால் பண்ணலாம். நீ இவங்க கூட பேசுறதுக்கு என்ன குட்டிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: குயின்ஸ்லாந்துல இருந்து சைத்ரன்
0: பேசுறேன். சைத்ரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, என்ன ஆச்சு, ஏன் டல்லா பேசுறீங்க? எலும்பி எதுவும் சாப்பிடலையா? அதுதான் உங்களோட வாய்ஸ்ல தெரியுது, அந்த எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே பிரஷ் பண்ணிட்டு ஓடியாந்து பேசுற மாதிரியே விளங்குது இருக்கு. சரி, ஓகே, நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க, பேசி முடியும். ஓகேவா? ஓகேமா, ஓகேமா. சூப்பர். நேற்று இல்லாம என்ன பண்ணீங்க? கிளாஸ் போயிட்டு விளையாட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: ஃபுட்பால்.
0: வாவ், சூப்பர், நல்ல விளையாட்டு. ஓகே, சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: பாடல்.
0: ஓகே, பாடி காட்டு.
1: வெள்ளை நீரத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவள் பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறத்தொரு குட்டி கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி வெள்ளை பால் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமும், வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கையில் யாவும் இந்த யாவருக்கும் ஒன்றென காணீர்.
0: வாவ், சூப்பர் சூப்பர், நல்ல நல்லா இருந்துச்சு பாடல். சரி, அப்புறம் சொல்லுங்க உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
1: நான், அம்மா பேரு அபிராமி,
0: ஓகே,
1: அப்பா பேரு மோதிலால், தாத்தா பேரு அம்மாசி,
0: ஓகே,
1: மாமா பேரு ரஞ்சித்,
0: ஓகே,
1: மாமி பேரு கல்யாணி,
0: என்ன எல்லாரும் பேரையும் பாடம் வச்சிருக்கீங்க, சூப்பர், உங்களுக்கு நல்ல மெமரிஸ். சிறுவர் உலகத்துல நான் பேசினேன்
1: என்ன
0: சொல்லுவாங்க அவங்க? ஓகே, குடுத்துட்டு பேசுங்க. என்ன? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. என்ன கிரேட் நீங்க படிக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்க.
0: ஓகே, அப்ப அடுத்த வருஷம் தான் நீங்க ஸ்காலர்ஷிப். என்ன? ஓகேடா, பாய்க்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு வருது. ஓகேடா, பாய் பாய். சரி, இதே போல எங்க கூட பேசுறதுக்கு இன்னும் ஒரு குட்டிஸ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம், வெரி குட் மார்னிங். யார் இது? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 6 படிக்கிறேன்.
0: ஓகே, அப்ப நீங்க பெரிய பண்ணு இல்லையா?
2: ஆமா சார்.
0: வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க?
2: 6 பேர் இருக்காங்க.
0: அக்கா, அண்ணா, தம்பி எல்லாம் இருக்காங்களா?
2: அக்கா இல்ல, தம்பி, தங்கச்சி, நானே, அப்பா, அப்பா, சித்தி, சித்தா.
0: அப்ப நீங்க தான் வீட்டை பெரிய பொண்ணு இல்லையா?
2: ஆமாக்கா.
0: அப்ப என்ன வேற லெவல். நீங்க நீங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் இல்லையா? அதுதானே, அதுதானே பெரிய பொண்ணுக்கு இருக்கிற அந்த பவரே அதுதான். நம்ம சொல்றதுதான் கேட்கணும், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கும் போது வேற லெவல் தான். ஓகே, சூப்பர். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கா?
2: இல்லக்கா.
0: சரி, அப்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா?
2: ஆமாக்கா.
0: சரி, என்ன சொல்ல கேட்ட போறீங்க
2: இன்னைக்கு? ஓகே,
0: சொல்லுங்க.
2: எங்களுக்கு பயணம் செய்த முதல் வீரர் ஆவார். இவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். இவர் 1934 மார்ச் மாதம் 9 பிறந்தார். இவர் பூமியை ஒரு முறை வலம் வந்தார். அவரது விண்கலம் 108 நிமிடங்கள் பறந்தது. அதன் பெயர் என்பதாகும். 1961 ஏப்ரல் மாதம் 12 பயணம் செய்தார். இவர்

0: தேவியதார் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அவருக்கு அப்போது 34 வயதாகும்.
1: ஓகே, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி டார்லிங். நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகே பாய். ஓகே சரி, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம் வருகிறது. பாடல் இது கண்ணத்தில் முத்த மிட்டாய் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசைகள். சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல்ல இந்த பொண்ணு வந்து நிறைய குடும்பத்தனம் செய்வாங்க. நல்ல பாடல்.

0: உலகம் நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது காலை 8:32.
1: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து.

0: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். நீங்க கேட்டுட்டு 102.6 வந்த டூபனில் வசந்தத்தில் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 8:37 கொண்டிருக்கிறது. சொல்லு, நிறைய குடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. www.wasanthfm.com கூட அக்க முடிந்திருக்கலாம். ஓகே, கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்குங்கள் குடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்றேன், 0312-2775-0013 அதே போல 0312-2775-1111 கால் பண்ணலாம். இவங்க கூட பேசுறதுக்கு என்ன குட்டீஸ், ஹலோ வணக்கம். அச்சச்சோ, வந்து வேகத்துல போயிட்டாங்க. சரி ஓகே, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, யார் இது?
1: கீர்த்தனா.
0: கீர்த்தனா, ஓகேவா பேரு? ஓகே, வெரி குட் மார்னிங் டார்லிங். எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 2.
0: வாவ், ஓகே, சூப்பர். ஓகே, எத்தனை மணிக்கு எழும்பினீங்க இன்னைக்கு?
1: 7 மணிக்கு.
0: வாவ், நல்ல பிள்ளை, குட் கேர்ள். என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு?
1: அதிக சூரிய ஒளி வெயில் காரணமாக ஏற்படும் பாதிப்புகள்.
0: ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
1: உடல் வியர்த்தல், உடல் வறண்டு போதல், களைப்பு ஏற்படல், தலைவலி ஏற்படல், அதிக தாகம் ஏற்படல், சோர்வு ஏற்படல், கண் கூசுதல், மயக்கம் ஏற்படல்.
0: நிறைய ஓகே, சூப்பர். வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
1: அம்மா, அப்பா, அண்ணா, பாட்டி.
0: ஓகே, சூப்பர். நம்ம அடுத்த முறையும் கால் பண்ணும்போது நீங்க இன்னும் சூப்பரா நல்லா பேசுவீங்க நினைக்கிறேன். ஓகே டார்லிங், ரொம்ப நன்றி. நம்ம பாட்டு கேப்போம். ஓகே ஓகே, பை டா. சரி, அதே போல இன்னொருத்தர் இருக்கறாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: பழைய மூட நம்பிக்கைக்கு அஞ்சாதே. தோல்வி கலங்கள், தோல்விகள் இழப்புகள் ஏற்படும் போது மனக்கலக்கம் கொள்ளாதே. நவதின இடம்புரி, நல்ல செயல்களை நாள்தோறும் செய். நன்றி கருதி நல்லவற்றை கல்வி கொள்க. நாளெல்லாம் வினை செய், நாளின் எல்லா நேரங்களிலும் வேலை செய். நினைத்தது முடியும், உறுதியான எண்ணம் இருக்குமானால் அது வெற்றியாக முடியும். நன்றி கா.
0: ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது. நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: கிரேட் 7 கா.
0: ஓ, நான் பார்த்தேன், கேட்கும் போதே விளங்கிச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பிக் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், நல்லா இருந்தது. நீங்க படிச்சு பெரிய ஆளாயி என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டாக்டர்.
0: வாவ், சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும், சரியா? ஓகே டார்லிங், பாட்டு கேப்போம். பாய்.
2: தம்பி கேக்கணுமாக்கா?
0: ஆ, குடுங்க தம்பி.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் தம்பி, பேர் என்ன?
3: பிரதீக்ஷன்.
0: பிரதீக்ஷன், என்ன சொல்லி காட்ட போறீங்க?
3: இளமை பெயர்கள் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
3: அணில், பிள்ளை, குஞ்சி, பூனை, குட்டி, பறை, எலி, குஞ்சி, மான், குட்டி, கன்று, குதிரை, குட்டி, மீன், குஞ்சி, குரங்கு, குட்டி, பறை, கரடி, குட்டி, சிங்கம், குட்டி, குருளை, காகம், குஞ்சி. அவ்வளவுதாக்கா.
0: ஓகே, நன்றி, சூப்பரா இருந்தது. இப்ப நம்ம பாட்டு கேப்போம். பாய்
3: பாய்.
0: ஓகே, வருகிறது பாடல். இது மாற்றான் திரைப்படத்துக்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். உலக பாடல் இது ரிதம் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த பணித்தேளத்துல இந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு வீதி விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்துட்டு கவனக்குறைவு மட்டுமல்ல, வீதி விதிமுறைகள் சரியா நாங்க கடைபிடிக்கிறது இல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகளை குறைப்பதற்காக கொஞ்சமாவது குறைத்து மக்களுக்காக, அதாவது மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய ஒரு வேலை திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேக் கேர் வேலை திட்டங்கள். இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் எக்கச்சக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் ஊடாக இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்க எப்போதுமே வீதிகளில் பயணிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், கவனமாகவும் பயணிக்க வேண்டும். இந்த வீதி விதிமுறைகளை சரியா கடைபிடித்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். ஓகே, தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

0: சுந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் குயில்வத்த பகுதியில் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. குயில்வத்த பகுதியில் இன்று அதிகாலை 1 மணியளவில் மண்மடு ஒன்று சரிந்து விழுந்தமையினால் அவ்வீதி ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. எனினும் தற்போது போக்குவரத்திற்காக ஒரு வழிபாதை திறக்கப்பட்டுள்ள போதிலும் மீண்டும் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் இருப்பதனால் குறித்த பாதையை பயன்படுத்தும்போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை மலேக பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவுக்கு அப்பால் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:28 அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 7.7 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இதே நேரம் நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேஷியாவின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமேக்குரிய
2: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே, உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு, நல்ல பக்கத்துல வந்து பேசுங்க. சரி, ஓகே. எத்தனை மணிக்கு எழுமினீங்க இன்னைக்கு? எத்தனை மணிக்கு எழுமினீங்க இன்னைக்கு? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க இப்போ என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, படிங்க. ஓகே, ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாருக்காகவும் நல்ல பாட்டு கேட்கலாம். நன்றி, பாய். ஓகே, ஓகே, சூப்பர். ஓகேடா பாய், அடுத்த முறை கால் பண்ணி நல்லா பேசணும் இதை விட, ஓகேவா? ஓகேடா பாய். சரி, ஓகே. அவங்களோட அழைப்புல கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சூப்பரா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. ஓகே, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பிரவஸ்தி.
0: பிரவஸ்தி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மத்தகம் வெளிப்பனே.
0: ஓகே, சூப்பர். ஊரெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு?
1: நல்லா இருக்கு.
0: ஓகே, வெயில் வந்துருச்சா? நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, பாடி காட்டுங்க.
1: பாதையை நாமம் போக, பாதையை நாமம் போகையிலே பாட்டை கவலமாய் சென்றிடுவோம். வீதி எழுந்த தேனீரிடம் விபத்தில் இருந்து காத்திடுவோம். கவனம் மெங்கும் சிதறாமல் பாதையின் வலப்புறம் நடந்திடுவோம். வெள்ளை கோட்டை கவனிப்போம், முறையாய் பாதை கடந்திடுவோம். சிவப்பொலி கண்டால் நின்றிடுவோம், மஞ்சள் ஒளியில் உசாராவோம். உகப்பும் பச்சை ஒளி கண்டால் உககை கொண்டு புறப்படுவோம். நீண்டே கிடைக்கும் பாதையிலே நடப்பதும் கடப்பதும் சுமந்தானே. கூண்டு கிழிப்போல் கிடக்காமல் கழிப்போடு பயணம் செய்திடுவோம்.
0: எதிர்காலத்துல ஒரு நல்ல டிரைவரா கார் ஓட்டுவீங்க. இப்பவே உங்களுக்கு வீதி விதிமுறைகள் எல்லாம் சரியா தெரியுது பாருங்களேன், எவ்வளவு நீங்க நினைவு வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்லுங்க, பாட்டு கேட்கலாம்.
1: கவின்.
0: ஓகே.
1: தசு.
0: ம்.
1: தஸ்வின்.
0: ம்.
1: தஸ்வின்.
0: ம்.
1: ஜனிம. உண்டு.
0: ஓகே, எல்லாருக்கும் பாட்டு கேட்கலாம். பாய் டார்லிங்.
1: அப்பா,
0: ஓ,
1: குடும்பத்தோட பேர் சொல்லணும்.
0: சரி சொல்லுங்க.
1: அம்மா ராமேஸ்வரி.
0: ஓகே.
1: அப்பா சிவகுமார். அக்கா தீக்ஷா. நானே.
0: ஓகே, உங்க எல்லாருக்காகவும் அடுத்த ஒரு பாட்டு வருது. பாய்.
1: பாய்.
0: ஓகேடா ஓகேடா. மோனிகாவை கூப்பிட்டுருலாம், எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மோனிகாவை.

0: மலரின் திரைப்படத்துக்காக சுப்ரானோர் பாடல் கேட்டன் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். சிறுவர் உலகத்தோடு நிரம்பி பொழுது 9:24.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: டார்லிங், யார் இது?
2: அதிஷ்டா.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: அதிஷாவாலை.
1: ஓகே, சூப்பர். அதிஷ்டா, அதிஷ்டா சொல்லுங்க, என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: கிரேட்
1: 2. சூப்பர். உங்களுடைய ஸ்கூல்ல பேரை சொல்லுங்க பாக்கலாம். அதிஷ்டா, ஸ்கூல்ல நேம் என்ன? என்ன சொல்லி காட்ட
2: போறீங்க?
1: பாடி காட்டுங்க. முடிஞ்சா அதிஷ்டா? ஹலோ. சரி, அவங்களோட அழைப்பில் ஏதோ சிக்கல் போல பாதியில் நின்றுட்டாங்க. சரி, அவங்க யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும் நினைச்சாங்களோ அவங்களுக்காகவும் பாடல் கொடுக்கலாம். ஓகே ஓகே, நீங்களும் கால் வாணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். 0332 5 0 0 1. அதே போல 0332 5 1 1 1 கால் பண்ணலாம். www.vasanthamfm.lkendigadi பக்கம் கூட அமைந்திருக்கலாம். இவங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டீஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
1: வணக்கம். யார் இது?
3: ரவீன் பேசுறேன்.

0: என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: நூல்களும் இயற்றவரும்.
0: ஓகே சூப்பர்.
1: திருக்குறள் என்ற நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் ஔவையார். பகவத்கீதை என்ற நூலை இயற்றியவர் வேதவியாசர். சீரா புராணத்தை இயற்றியவர் உமர் புலவர். சத்திய சோதனை என்ற நூலை இயற்றியவர் மகாத்மா காந்தி.
0: ஓகே சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. நீங்க படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டு என்னவா வரணும் ஆசைப்படுறீங்க?
1: பேங்க் மேனேஜருக்கா.
0: ஏன் அது அந்த ஃபீல்ட் உங்களுக்கு ஆசையா? ஓகே சூப்பர், வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. ஓகே, நல்லா படிச்சு நல்லா வரணும் உங்களுக்கு. அப்ப மேக்ஸ் பாடம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அதுலதான் நல்லா நம்ம அதாவது கவனம் செலுத்தி படிச்சா தான் கடைசியில வரும், நீங்க பேங்க் மேனேஜரா வரலாம். ஓகே பாய். ஓகேடா, சரி ஓகே, நம்ம பாட்டு கேட்கலாம். இது வருகிறது பாடல், இது ஜனநாயகன் திரைப்படத்துக்காக தளபதி கச்சேரி. ஓகே கேட்கலாம், ரொம்ப சதமா டியூன் பண்ணி நீங்க கேட்கணும்.

0: என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம்

0: பாடல் ஆடுகளம் திரைப்படத்துக்காக ஜீவியினுடைய இசையில் கேட்டீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் வசந்தம் எப்போது
1: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: என்னடா இது சில்லாக்கிட்டுமானா?
1: ஓகே ஓகே, பாட்டு பாட்டு பாட்டு தான், அது பாட்டு தான். ஓகே, சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ கால் பாதுங்க பேசலாம். நேரம் 9:45 கொண்டிருக்கிறது. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இது? அபினேஷா. சொல்லுங்க அபினேஷா, என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், அப்ப இந்த முறை ஸ்காலர்ஷிப் எழுதினீங்களா?
2: என்ன
1: கட்டுரை வந்தது இன்னைக்கு? அதாவது ஒரு கட்டுரை ஒன்று எழுத சொல்லுவாங்க தானே, 100 வரிகளையோ அல்லது 50 வரிகளையோ, என்ன கட்டுரை, என்னத்தை பத்தி வந்தது?
2: புத்தக கண்காட்சி.
1: ஓகே, நீங்க எழுதுனீங்களா? நல்லா. ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லம். ஓகே, நல்லபடியா நீங்க எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா?
2: ஓகே.
1: அதை பத்தி நீங்க யோசிக்க கூட, அடுத்தது படிச்சுட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு முன்னோக்கி போகணும். ஓகே ஓகேடா. ஓகே, என்ன சாப்பிடுங்க காலையில?
2: பாட்டு.
1: ஓகே, பாடி காட்டுங்க.

தவம் போகிறந்தே யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவல்ல நீங்க படிச்சீங்க. உங்களோட வாய்ஸ், அந்த அந்த பிக்சர் எல்லாமே சரியா இருந்தது. அந்த சுதி எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது. ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது?
1: அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா வீட்ல.
0: ஓகே, அவங்க மியூசிக் டீச்சரா? அதுதானே அதுதானே, அங்க இருக்கிறது தானே இங்க வரும். அழகா இருந்தது உங்களோட வாய்ஸ், நீங்க படிச்ச அந்த பாட்டும் அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓகே சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
1: அக்கா நச்சின்னே.
0: சரி சொல்லுங்க.
1: நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடமே கௌரவத்தை இழப்பாய்.
0: ஓகே சூப்பர், நல்லா இருந்தது. ஒரு வரியில இருந்தாலும் திருக்குறள் மாதிரி அழகா இருந்தது, நிறைய பொருள் தர மாதிரி. ஓகே சூப்பர், நீங்க படிச்சுட்டு என்னவா வரணும் ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: வாவ் சூப்பர், நல்லா இருந்தது. ஆனா இடைக்கிடைக்கு இந்த பாரத்தையும் விட்டுறாதீங்க. ஓகே
1: ஓகே
0: ஓகே, பை டார்லிங்.
1: பை.
0: சரி ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாட்டை கொடுத்துடலாம்.
2: பேக்ல புஷ்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜிஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் ஆம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்திய அளத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவுக்கு அருகில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 7.7 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியிருந்தது. இதே நேரம் நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேஷியாவின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். எனினும் தற்போது விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கையானது தளர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: வாக்கு. பேரன்பு மிக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள். வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியின் மூலமாக இப்பொழுது முதல் இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 எஃப்எம் அலைவரிசையின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்குள் இருக்கின்ற ஆரோக்கியம் சம்பந்தமான பல சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் முகமாக இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்கிறது அப்படிங்கறத நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்று இலங்கையில் அதிகம் பரவுகின்ற நோய்களின் வரிசையில் இந்த புற்றுநோய் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அதிலும் மிகவும் விசேடமாக இந்த சுவாச புற்றுநோய், அது பற்றிய ஒரு தெளிவூட்டலை வழங்கலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சியும் அமைந்திருக்கின்றது. இந்த தெளிவூட்டலை எங்களுக்கு வழங்குவதற்காக சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு இணைந்து கொண்டு சுவாச புற்றுநோய் தொடர்பில் எங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு சந்தேகங்களை நாங்கள் இதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையில் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உலக சுகாதார ஸ்தாபனம் என்பது உலக மக்களிடையே அதிகமாக பரவி வருகின்ற நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை நிறைவாக வழங்கும் வண்ணம் ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு வகையான மருத்துவ தினங்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த சுவாச புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் நிறைவாக கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு துணிப்பொருளின் ஊடாக மக்களுக்கு விழிப்புணர்வை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 2026 உலக சுவாச புற்றுநோய்க்கான துணிப்பொருள் என்னவாக இருக்கிறது, அந்த துணிப்பொருளின் ஊடாக மக்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை எவ்வாறு களைந்தறியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது?
1: இந்த வருடத்தின் உலக நுரையீரல் சுவாச புற்றுநோய் தினத்தின் துணிப்பொருள் என்னென்றால், சரியா தமிழ் அதை மாற்றினா, அனைவரும் ஒன்றிணைந்து புற்றுநோயை புற்றுநோய்க்கான பாதையில் பயணிப்போம். அதாவது என்ன சொல்ல வர்றோம் என்று சொன்னா, நோயாளிகள் வேறது, மத்தாக்கள் வேற இல்லை, நாங்கள் நோயாளிகளுக்கு உதவி செய்து அவங்கள் அந்த புற்றுநோயின் பாதைக்குள்ள பயணித்து அதுலேருந்து மாற்றுறதோ அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்துறதோ அல்லது அவங்கள வந்து கடைசி கட்டம் மட்டும் சுகமாக வச்சிருக்கோம். ஒரு நோய் புற்றுநோயின் எடுக்கக்குள்ள எங்களுக்கு 3 லெவலில் அந்த 3 முறையில் வந்து அறிமுகம் மிக ஆரம்ப கட்டத்தை கண்டறிஞ்சமெண்டா புற்றுநோயை முற்றாக குணமாக்கலாம். கொஞ்சம் உடைப்பட்ட கட்டத்தில் கண்டறிஞ்சமெண்டா அதை புற்றுநோயை கட்டுப்படுத்தலாம், முற்றாக குணமாக்கலாம். அல்லது கொஞ்சம் நாட்பட்ட இடத்துல கண்டறிஞ்சமெண்டா நோயாளியை கடைசி காலம் மட்டும் சுகமாக, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃபை சரியாக வச்சிருக்கோம். அதுதான் எல்லா புற்றுநோய்களுக்கும் உள்ளது. இப்போ நுரையீரல் புற்றுநோயை பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த துணிப்பொருள் வந்து அனைவரும் ஒன்றிணைந்து புற்றுநோயின் பாதையில் பயணிப்போம். அதாவது நோயாளியை தனித்து விடாம நாங்கள் அவருக்கு உதவி செய்யணும்.
0: அந்த வகையில் பார்க்கும் பொழுது இலங்கையில் இந்த சுவாச புற்றுநோயினுடைய தாக்கம் எப்படியானதாக இருக்கிறது, யாரை இது அதிக அளவு பாதித்திருக்கிறது?
1: இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ ஆண்களில் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது சுவாச புற்றுநோய். ஆனால் பெண்கள் இல்லையாண்டா இல்லை, பெண்கள்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு 12 கிட்ட வருது ஆண்களில், பெண்களில் கிட்டத்தட்ட 4 கிட்ட வருது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்களில் வர்ற புற்றுநோய்களில் 2வது அதிகமான நிலையில் இருக்க புற்றுநோய் வந்து இலங்கையில் சுவாச புற்றுநோய். 3வது பார்த்தீங்கன்னா, புற்றுநோய்க்கான மரணங்களில் அதிகமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1வது இருக்கிறது சுவாச புற்றுநோய். இப்போ இவ்வளவு ஃபேக்ட்ஸ். அப்போ இந்த புற்றுநோய் வந்து நாங்கள் அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன, இந்த புற்றுநோயை ஆரம்பகட்டத்தில் கண்டறிஞ்சமென்றால் குணப்படுத்துறதோ கட்டுப்படுத்துறதோ இல்லை. ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எங்களோட பழமையான ப்ராக்டிஸில் பார்க்கக்குள்ள கூடுதலாக நோயாளிகள் வர்றது கிட்டத்தட்ட கடைசி கட்டது. அப்படி என்று சொல்லக்குள்ள எங்களால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாமல் போகுது. இப்போ அதை அந்த ஏன் அந்த டிலே வருது, ஏன் அந்த தாமதம் வருது, அந்த தாமதத்தை எப்படி தவிர்க்கலாம், அதை தவிர்த்ததன் மூலம் எப்படி நாங்கள் ஆரம்ப நிலை கண்டறியலாம் என்றதான் எங்களோட இப்போத்திய குறிக்கோளாக இருக்குது. எங்களுக்கு
0: சுவாச புற்றுநோய் சம்பந்தமாக இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு இடைவேளை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே,
1: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
3: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
2: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் நாங்கள் சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். சுவாச புற்றுநோய் பற்றிய நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள். சார், நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் இந்த நோய் அதிகமாக பரவுவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த நேரத்தில் இந்த சுவாச புற்றுநோய் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து விடலாம்.
1: புற்றுநோய் என்று சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமான உடற்கலங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்களா மாற்றமடைஞ்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போக போகுது. வளர்ச்சி அடையக்கூட என்ன செய்யணும், ரயில்கள் இருக்கணும், ரயிலுக்கு வெளியே போகும் வேற வருடங்களுக்கு போய் ஒன்று ஒன்று தாய்க்கணும். இப்போ அந்த கட்டுப்படுத்த முடியாமல் போய் கூட அது வந்து இறுதி கட்டத்துக்கு போய் நோயாளிக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த புற்றுநோய் என்று கேட்கல, சுவாச புற்றுநோய் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முதலாவது ரிஸ்பெக்டர் வந்து காரணி வந்து
2: புகைத்தல்.
1: இலங்கையில புகைப்பிடித்தல் குறைஞ்சிருக்குது, இப்படி இருந்து வந்து புகைப்பிடித்தல் முக்கிய காரணி, அதால்தான் ஆண்களுக்கு வந்து கூடுதலாக இருக்குது. ஆனா அதே நேரம் பெண்களுக்கும் இருக்கு வாய்ப்பு. அப்ப புகைப்பிடிப்பாளுக்கு பிடிக்காதளுக்கு புற்றுநோய் வரமானு கேட்டா வரலாம். புற்றுநோயில் ஒரு வகையான அடினோ காசனமானு சொல்லப்படுறது புகைப்பிடிக்க ஆக்களையும் வரும் கூடுதலாக, மற்றது புகைப்பிடிக்க ஆக்கள் புகைப்பிடிக்க ஆக்களையும் அது வரும். ஆனால் அந்த புற்றுநோய்கள் வந்து ஆரம்பத்தில் கண்டடிச்சோம்னா குணப்படுத்துறது இல்லையே. அதில் வர்ற ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் முக்கிய பிரச்சனை என்ன சொன்னால் புற்றுநோய்க்கான அறிகுறிகள்.
2: சார், அப்படிங்கிற என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் சார்?
1: சாதாரணமாக ஒரு நாட்பட்ட இருமல் இருக்கணும், ஒரு உடம்பு மெலிவு அல்லது ஒரு பசி குறைவதுகள், சில நேரம் இருமலோட சளியோட ரத்தம் போகிறது, இப்போ இதுதான் சாதாரணமாக நுரையீரல் புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறி. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதே அறிகுறிகள் வந்து டிவி வருத்த காச நோய்க்கும் இதே சிறுகுறிகள் வரும். அப்போ என்னதான் நாங்கள் இலங்கை ஒரு படித்த நாடு காச நோய்னு சொன்னோடனே இல்லை புற்றுநோய் இருக்கின்றத பெருமையாக சொல்லக்கூடிய காச நோயை சொல்ல மாட்டாங்க, ஒரு ஸ்டிக்மா சோஷிக்மா இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்குள்ள அப்படி வந்தோடனே முதலாக யோசிக்கிறது, ஓகே இது வந்து என் காச நோயாக இருக்கும் அப்படின்னா கொண்டு போய் காட்டு எனக்கு காச நோய்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதால் ஒரு தாமதம். ரெண்டாவது நான் சொன்னேன் அடிரோ காசனம் பண்ணுறது, அது சாதாரணமாக வந்து கொஞ்சம் நோய்களோட வெளிப்பக்கங்கள்லாம் வரும். அப்போ அது கொஞ்சம் கடைசி கட்டம் வர மட்டும் எங்களுக்கு காட்டாசு. மூன்றாவது இப்படி ஒரு இருமலதல் இருக்கேக்குள்ள வந்து நோயாளி சரி ரெண்டாவது டைம் ஒரு வைத்தியத்தை கொண்டு காட்டுறது, அப்போ அவர் கொஞ்சம் மருந்து கொடுத்து பேர் கொடுத்தோடனே ஒரு கிழமை சுகமாகும். பிறகு திருப்பி வந்தோடனே அவர் சரியில்லைன்னு என்னால்ட்ட போகிறது. அப்போ அந்த டாக்டர் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு வைத்தியரும் வந்து புதுசாக தான் நோயாளியை பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆளையும் ரெண்டு மூணு நேரம் பார்த்தா அவருக்கு தெரியும் இது மாற இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் பார்க்கணும். ஆனால் ஒரு தடவை புதுசு புதுசாக பார்க்கக்குள்ள அந்த வைத்திய தொடக்கத்தில் தான் பார்க்கணும், இப்போ கூட யோசிக்க மாட்டோம். இப்போ அதால் வந்து புற்றுநோயை கண்டறிகிற வாய்ப்புகள் வந்து குறையப்போகுது. அதோட வந்து சில நேரங்கள் நாங்கள் சொல்கிறோம் வந்து ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தால் தெரிய மாட்டோம், ஆனால் சில நேரங்களில் செஸ்ட் எக்ஸ்ரேயும் காணாது, சிடி ஸ்கேன் சொல்லப்போகிற எடுத்தால் தான் தெரியும். இப்போ அதுதான் வந்து உலக அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணப்படுது என்னென்னா அந்த லோடோ சிடின்னு சொல்லி கதிரியக்கத்தை குறைவாக கொடுத்தெடுக்கிற சிடி ஸ்கேன் இருக்கு. இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்பு வரக்கூடிய இருக்கிற ஆக்கள் வைரஸ் ஆக்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி இந்த லோடோ சிடி ஸ்கேன் எடுக்கிற மூலம் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிஞ்சா அதுக்குரிய பரிசோதனைகளை செய்து அதன் மூலம் நாங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம்.
0: ஆமாம் சார், சில நோய்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இலகுவில் அந்த நோய் நிலைமையிலிருந்து மாறாத ஒரு தன்மையில் பார்க்கின்ற பொழுது பலருமே வைத்தியர்களை அப்படியே தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டே செல்வது ஒரு வழக்கமாகவே மாறிவிட்டது. இவரிடம் மருந்தெடுத்து சரியாக குணமாகவில்லை, எனவே வைத்தியரை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் என்றவாறு அந்த மாறுதல்கள் தொடர்ச்சியாக அமைந்திருக்கும். ஆனால் இது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக ஒரே வைத்திய நிபுணரை நாங்கள் சந்தித்து அவருடன் கலந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து நாங்கள் விடுதலை அடையலாம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட் எக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விளக்கங்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள். சார், நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது சில நோய்கள் பரம்பரை ரீதியாக கடத்தப்படுவது இயல்பான ஒரு விடயமாக இருக்கின்ற சூழலில் இந்த சுவாச புற்றுநோய் பரம்பரை மூலமாக கடத்தப்படுமா?
1: பரம்பரை அழகுன்னு சொல்லி பரம்பரை அழகு மாதிரி எப்படி இல்லை? இப்ப சில நோய்கள் வந்து தெரியும்தானே, ஒரு ஆளுக்கு இருக்கு, குடும்பத்துல இருந்தா கட்டாயம் வர வேண்டியது, அப்படி இல்லை. ஆனா வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. சில ஜீன் மாற்றங்களால வந்து பரம்பரையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
0: சுவாச புற்றுநோயை பார்க்கின்ற பொழுது புகைப்பிடித்தல் தான் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது அந்த நோயை ஏற்படுத்துவதற்கு. எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக ஒரு புகைப்பிடித்தல் தானே என்ற அளவுக்கு சிலர் கடந்து விடுவார்கள். ஆனால் ஒரு புகைப்பிடித்தல் என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த அளவுக்கு எங்களுடைய உடலை பாதிக்கிறது அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க?
1: புகைப்பழக்கம் சொல்ல உங்களுக்கு ஒரு சிகரெட் எடுத்தீங்க, அதுல ஒரு ஒருத்தருக்கு அது அடிக்ஷன், அது வந்து அதை கிரேவிங்காக கொண்டுறது வந்து அதில் இருக்க நிக்கோட்டின் என்ற சப்ஸ்டன்ஸ். ஆனால் அதை விட எத்தனையோ வகையான ரசாயன பொருட்கள், கிட்டத்தட்ட 250-300 வகையான ரசாயன பொருட்கள் இருக்கு, அவ்வளவும் மனித உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ புகைப்பழக்கம்ண்டா அது தனிய புற்றுநோய் மட்டுமில்லை, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம் வரலாம், அல்லது வந்து ஹார்ட் வெசல்ஸில் வந்து கூட குழப்ப படிஞ்சது வரலாம், பெரிஃபரல் வெஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லி அந்த ரத்த நாளங்கள் நாடிகள் வந்து சுருங்கி போய் அதால் வந்து காலில் விரைப்புகள் அதுகள் வந்து அதால் காயங்கள் வந்து அப்படி வரலாம். அப்படி அது தவிர வேறு நுரையீரலில் வந்து இந்த சிஓபிரியன் நாட்பட்ட ஒப்ஸ்ட்ரக்டிவ் அஸ் மாதிரி ஒரு சிஓபிரியன்னு சொல்லி நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் என்றது அது வரலாம். அப்போ ஒரு சிகரெட் பிடிச்சாலும் உலகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
0: நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து அடிக்கடி அப்படி புகைக்கிறது இல்லை, இப்போவாச்சும் ஒரு தடவை தான் புகைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்படியானவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கிறது?
1: ஆளுக்கு ஆள் மாறுபடும். சில பேர் ஒரு நாளைக்கு 2-3 பேக் குடிக்கிறாக்களும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 5-20 வருஷம் இருப்பாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு 2 குடிக்கிறாக்களுக்கு இவ்வளோ வருத்தம் வரலாம். அது அவர்கிட்ட ஜெனட்டிக் காரணியிலேயும் வித்தியாசம் இருக்கு. அப்போ புகைப்பிடித்தலை நிப்பாட்டினாங்கண்டா, நிப்பாட்டினா நார்மலாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகைப்பிடித்தால வந்த பாதிப்புகள் வந்து குறைய வழிகிடும். அப்போ நிப்பாட்டினா எவ்வளோத்துக்கு எதையாக நிப்பாட்டினாமோ 2 வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் வந்த பாதிப்புகள் குறைஞ்சி கொண்டு வரும், அதை ரிவர்ஸ் ஆகும். அப்போ நிப்பாட்டுறதால கட்டாய நன்மை இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை வரும் சொன்னால், சில நேரம் சொல்கிறது நான் புகைப்பிடிக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை, புகைப்பிடிச்ச நிப்பாட்டு இருமல் வருது. ஆனால் அது ஏற்கனவே இருந்த பிரச்சனை தான், இப்போ நிப்பாட்டினோடனே வருதுன்னு யோசிச்சு திருப்பி பிடிக்கிறாங்க. இப்போ அது முதலாவது. ரெண்டாவது இந்த காரணி எக்கனாமிக். நார்மலாக ஒரு சிகரெட்டின் விலை அவ்வளவு 180. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்கு போகிறாள், ஒரு நாளைக்கு ஒரு 5 சிகரெட் பிடிச்சாலே 10 ரூபா, ஒரு மாதத்துக்கு அவ்வளோ வரும், கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே அவற்ற
2: மாத வருமானத்தில் பெரும்பகுதி போய்விடும்.
1: ஆனால் அந்த அதால் இப்போ மருந்துகளை வாங்க சொன்னால் அதுக்கு காசில் எடுத்து பாதிப்பு குறைக்கும். மூன்றாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இ-சிகரெட்டுன்னு சொல்லி, இ-சிகரெட் மற்றது பாடசாலை மாணவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த வேப்பிங்னு சொல்லி சொல்கிறேன், ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரை ஒரு இ-சிகரெட் மாதிரி போட்டு எடுக்கிற, அது வந்து இப்போ புகைப்பிடித்தல் வந்து உங்களுக்கு தெரியும், சிகரெட் வந்து 18 வயதுக்கு உள்ள விற்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேப்பிங் வந்து ஈவன் பாடசாலை மாதிரி யூஸ் பண்ணுறேன், அதில் புகையிலேயே தவிர புகைப்பிடித்தல் வரக்கூடிய அவ்வளவு பாதிப்பும் அதுலேயும் வரும். அப்போ அது ஆரோக்கியமான நிலவரம் ஒன்றும் இல்லை, அதுலேயும் அவ்வளவு பாதிப்பும் வரும். அதில் முக்கியமாக என்ன சொன்னால் பாடசாலை மாணவர் தரத்திலேயே தொடங்க போகுது. இதாவது புகைப்பிடித்தல் 18 பிறகு தொடங்கும், இது 16 தொடங்கி, அப்போ அதன் பாதிப்பு என்னும் கூடும், அதுலேயும் வந்து இதே அளவான பிரச்சனைகள் வரும்.
0: ஆமாங்க சார், புகைத்தலை வந்து இப்படி நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் மறைமுகமான வடிவங்களில் புகைப்பழக்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் கூட நேரடியாக ஒரு சிகரெட்டை புகைப்பதன் மூலமாக வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையான முறையில் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேசலாம், ஒரு இடைவேளை.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: என்ன
2: வேணும்?
1: புது ப்ராஜெக்ட்
0: தமிழின்

0: மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சுவாச புற்றுநோய் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுவாச புற்றுநோய் பற்றிய நிறைய விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷி கேசவன் அவர்கள். சார், நிறைய விடயங்களை நீங்கள் ரொம்ப தெளிவான முறையில் விளக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது, புகைத்தல் மாத்திரம்தான் புற்றுநோயை ஏற்படுத்துகிறதா, வேறு காரணிகள் இல்லையா?
1: இருக்கு. என்ன காரணங்கள்? சமையல் வந்து இப்ப கனடங்கள்ல கேஸ் பாவிக்கிறாங்க. ஓகே, இன்னும் சில கிராம பகுதிகளில் கொஞ்சம் பேக்வர்ட் ஏரியா, கொஞ்சம் கொழும்புன சபப் ஏரியா, சின்ன சின்ன இந்த கொஞ்சம் கிரௌடட் ஏரியா என்ன பாவிக்கிறாங்க, விறகடுப்பு பண்ணா கூட கொஞ்சம் பரவாயில்ல. மழை காலங்களில் விறகு இல்லாட்டி என்ன யூஸ் பண்றாங்க, பொலித்தீன் பேக், அந்த பிளாஸ்டிக் போட்டில், பேப்பர் எல்லாத்தையும் அதுக்குள்ள போடுவாங்க. அதுலேருந்து வர்ற புகை அதுகள் வந்து அதன் வீரியம் வந்து சிகரெட் மாதிரி இன்னும் எத்தனையோ மடங்கு. அப்ப அவ்வளவு என்ன நடக்க போகுது, சமையல் செய்யறதாரு வீட்டுண்ட வீட்டு தலைவி மனைவியோ தாயோ அவங்களின் அடைப்புக்கு பக்கத்தை போயிருந்து கொண்டுதான் சமையல் செய்து கொண்டிருப்பீங்க. அவ்வளவு புகை நேரம் போகும். அப்போ அதால வந்து அவைகளுக்கும் வந்து புகையில் பாதிப்பு வரும். அப்போ இந்த சிஓபிடின்னு நான் சொன்ன அந்த நாட்பட்ட சுவாச அடைப்பு நோய் என்று, இப்போ அது வந்து சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக வந்து மேற்கத்திய நாடுகளில் வந்து கூட வந்து ஸ்மோக்கிங்கோட புகைப்படுத்தோட ரேட். ஆனா அங்கட கிழக்கு சவுதி பெண்கள்ல கூட வருது ஏன்னு சொன்ன, நான் ஸ்மோக்கிங் சிஓபின்னு சொல்ல மேனு சொன்னா சமையலுக்கு பாவிக்கிற பதார்த்தங்களா, அது வந்து அவங்களுக்கே தெரியாம அவ்வளோத்தையும் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கோம். அது நாட்பட்ட பிரச்சனையா வரும்.
0: ஆமாம் சார், அந்த வகையில் பார்க்கின்ற போது புகைப்பிடிப்பவர்கள் அந்த புகைப்பழக்கத்தை கைவிட்டால் இந்த நோயிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பதிலிருந்து தெரிகிறது. ஆனால் சமையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே சமையல் செய்கின்ற அதிகமாக பார்க்கின்ற போது பெண்கள் தான் சமையலில் ஈடுபடுகிறார்கள். எனவே பெண்கள் சமைக்கும் போது எப்படியான மாற்று நடைமுறைகளை பற்றி சிந்திப்பது பொருத்தமானதாக இருக்கும்?
1: அதெல்லாம் வந்து இப்போ ஓகே, எல்லாரையும் வந்து கேஸ் குக்கர் வாங்கியோ கரண்டில் பாக்க சொல்லலாம். சமையல் சில இடங்களில் தான் பாய்க்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், அந்த புகையை வந்து வெளியே போகிறதுக்கான சரியான இது இருக்கணும். அப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து டெவலப் பண்ண இலங்கையில் செய்வாங்க, அந்த களிமண் அடுப்பில் வந்து ஒரு இடத்துல சமைக்கணும், அந்த புகையை வெளியே கொண்டு போய் மேலே புகை போய்க்கலாம் வெளியே வர்றது. அப்போ அதால் உள்ளே வர்ற புகையை தவிர்க்கும். அப்போ சின்ன இடமண்டைக்குள்ளே அதில் அதுக்குரிய காற்றோட்டம் இல்லாட்டி அவ்வளோ புகையும் வந்து வீட்டில் நிற்கும். இப்போ ஒரு சமையல் அப்படி செய்கிறேன்னா சமையல் அடுப்பை வந்து கிட்டத்தட்ட நல்லா காற்றோட்டம் எடுத்துக்கிட்ட வைக்கணும். அல்லது சமையலறைய அப்படி நீங்கள் தர இந்த உரக அடுப்பில் பாவிக்கிறேன்னா வீட்டுக்கு வெளியால் ஒரு சின்ன இடத்துல சமையலறைய வைக்கும். அப்படி வைக்கக்குள்ளே வந்து அதுக்குரிய காற்றோட்டம் இருக்குமெண்டா வர்ற புகை வந்து டிஸ்பஸ் ஆகி வெளியே போகும். அப்போ அது போகிறதால வந்து வர்ற பாதிப்பை குறைக்கலாம். அப்போ எல்லாரையும் கேஸ் குக்கர் வாங்கிச்சு சொல்லிடாது. ஆனால் இந்த நடைமுறையின் மூலம் அதால் வர்ற பாதிப்பை இந்த நோயாளி எடுக்கக்கூடிய புகையின் அளவை வந்து குறைக்கலாம்.
0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்தியாவிற்கு சொந்தமானதென சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகொன்று சிலாபம் இரணவில பகுதியில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரையொதுங்கியுள்ள படகிலிருந்து இந்திய மீனவர்கள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் இந்த படகு தொடர்பாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அந்த பகுதியில் பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, ஈரான், லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கிடையேயான மோதல் போக்கும் தற்போது தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோமுஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் பிராந்தியம் என விரைவில் அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் ஹோமுஸ் ஜலசந்தி என்றுமே ஈரானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் எனவும், ஈரானின் அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் கடந்து செல்ல முடியாதெனவும் ஈரானிய ராணுவம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் தெஹ்ரானை முற்றாக தனிமைப்படுத்தும் நோக்கில் ஈரான் மீது கடுமையான பொருளாதார கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம் நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள். சார், இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சுவாசம் பற்றி சில விடயங்களை பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சுவாசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று பலரும் இந்த எல்லா விடயங்களையுமே அரைகுறையாக செய்வது போல சுவாசத்தையுமே ரொம்பவும் அரைகுறையாக மேற்கொள்வதாக சில தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு முழுமையான சுவாசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு முழுமையான சுவாசம் மனித உடலின் ஆரோக்கியத்துக்கு எப்படி எல்லாம் வழி செய்கிறது?
1: ஆரோக்கியம் சுவாசம் என்று சொல்லப்படுறது, உதாரணம் சொல்ல போனோம்னா நல்ல ஹார்ட்டை சீக்கிரப்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் அர்பன் கண்ட்ரிஸ்க்கு வரும்போ, ஏதாவது ஒரு சிட்டியில் இருக்கிற ஆக்களுக்கு வழியை போனீங்கன்னா சகல வாகன புகை, சில வாகனங்கள் வந்து நீங்கள் இதை செய்திருந்தா கூட புகையை பார்த்தீங்கன்னா அந்த பரிசோதனை செய்தா இல்லையான்ற யோசனை வரும். அதை விட பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் வந்து வெளியிடங்கள்ல இந்த க்ரோஸ் போர்டர் பொல்யூஷன் சொல்றது. இப்போ உதாரணமாக சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இந்த தைப்பொங்கல் தீபாவளி போகி தினங்கள் பொறுத்த ஒரு கிழமைக்குள்ள இலங்கைக்கு ஒரு அப்படியே படலம் மாதிரி வரும் வந்து அவ்வளவு காற்றோட்டத்தோட வந்து என்ன அந்த நேரத்தில் அவங்க கூட வடி கொளுத்துற அதை கொளுத்துற என்ன வழியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சைனாவில் அந்த பிரச்சனை இருக்கு, டெல்லியில எல்லாம் வந்து இந்த சூழல் மாசம் இருந்தாலும் சில நாளில் வந்து சில வகையான வாகனங்கள் ஓடக்கூடாது அப்படி எல்லாம் செய்து கொண்டு வந்தவங்க. சைனாவில் அதே பிரச்சனை இருக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில இடங்கள் எல்லாம் வந்து ஆக்சிஜன் நீங்கள் வாங்கலாம், இங்கே வாங்கி ஆக்சிஜன் பாவிக்கிற அந்த நிலை இருக்கு. நாங்கள் இன்னும் அந்த நிலைக்கு வர நல்லா இருக்கு. அப்போ இந்த புகா என்வாயன்மெண்ட் பொல்யூஷன், ரெண்டாவது வந்து இந்த குப்பைகள் எரிக்கிறது, அது அடுத்தது வந்து இந்த மரங்கள் எல்லாம் இப்போ குறைஞ்சி கொண்டு போகுது. மரங்கள் அவ்வளோத்துக்கு இவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சூழலை வந்தது சுத்தமாக வச்சிருக்கும். மற்ற இப்போ கொழும்புல இந்த வாகனங்களை பார்க்கக்குள்ள வந்து வெளியில் போயக்குள்ள வந்து வர்ற அவ்வளோ புகையும் வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக அவர்கூட வீடு வந்து பெரிய ரோட்டுக்கு கிட்ட இருக்குமெண்டா வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு நாளும் அவ்வளோ புகை அடையுது. அவ்வளவு வந்து வீட்டில் அடையிற அவ்வளவு வந்து கூட முதலுக்கு தான் போகும். அப்போ ஒரு சுத்தமான காற்று இருக்கும், இப்போ மரங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த வாகன இதெல்லாம் கட்டுப்பாடு புகப்பரிசோன கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வெளியிருந்து அதுக்கு ஒரு தடுப்பும் இல்லை உண்மையா, அந்த க்ரோஸ் போர்டர் பொலியூஷன் சொல்ற விஷயத்துக்கு இதுவரைக்கும் ஒரு அரசியல் ரீதியாவோ மருத்துவ ரீதியாவோ அதை தடுக்கிறதுக்கு ஒரு நடைமுறையோ ஒரு வகையான இதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு அதாவது செய்யறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ அந்தந்த காரணங்கள் எல்லாம் வந்து சூழலை மாசடி. அப்போ சுகமான சுற்றுச்சூழல் இப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்புலேருந்து வெளியே போய் ஒரு கிராம பகுதிகளோ அதுக்கு போயக்குள்ள இந்த வெளியே காலம்புற போகக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ், பச்சை மரங்களும் இதுவும் காற்று சுக இதாக இருக்கும் அந்த இது இருக்கும். இப்போ ஒரு சுகமான சரியான சுவாசம் என்று சொல்றது சுத்தமான காற்று சுவாசிக்கக்கூடிய இருக்கும்.
0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விடயங்கள் இந்த சுவாச புற்றுநோய் பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக மருத்துவம் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விடயங்களை நாங்கள் இந்த சுவாச புற்றுநோய் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுவாச புற்றுநோய் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள். சார், நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், காச நோய்க்கும் இந்த சுவாச புற்றுநோய்க்கும் இடையிலான அந்த அறிகுறிகள் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். எனவே காச நோயிலிருந்து இந்த சுவாச புற்றுநோய்க்கான அறிகுறிகள் எந்த விதத்தில் வேறுபடுகிறது, அதனை எப்படி மக்கள் சரியாக பிரித்தறிந்து கொள்ளலாம்?
1: உதாரணமா பார்க்க போடப்பட்ட எந்த ஒரு நாட்பட்ட நுரையல் நோய்க்கும் சில கட்டாயமான அறிகுறிகள் இருக்கு. முதலாவது தெரிஞ்ச விஷயம் இருமல். இருமல் வந்து சும்மா இருக்க இருவர் ஒரு கிழமை ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழம்புல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேராக எல்லாருக்கும் இருமல் இருக்கா, ஒரு இந்த வைரஸ் காய்ச்சல் ஒன்று வந்தாலும் வருது. அந்த இருமல் வந்து காய்ச்சல் வந்து மாற இருமல் போயிடும். ஒரு நாட்பட்ட இருமல் ஒரு காரணம் இல்லாமல் தொடருதுன்னு சொன்னார்,
2: காரணம் இல்லாமல் தொடர்கிறது,
1: அது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே இருமல் போகும். ரெண்டாவது, ஒரு காரணம் இல்லாமல் உடம்பு மெலியுது, பசிக்குறைவு இருக்கு. அதை விட முக்கியமா வந்து இருமைக்குள்ள சில நேரம் வந்து ரத்தம் போறது, அது ஒரு மிக முக்கியமான ரெட் பிளாக் சொல்லுவோம். அது எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் விட வந்து அது ஒரு சட்டமான ரெட் பிளாக். அது புற்றுநோயோ டி காச நோயோ என்ன நோயோ தெரியாது, இருமைக்குள்ள ரத்தம் போனா டயம் அதை பார்த்தே ஆகணும் என்ன நடக்குது. சரி, அப்ப இது நாலு தான் முக்கியமான அறிகுறி. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோயில வந்து, இப்ப புற்றுநோய் நான் சொன்ன வந்து பரவும், இப்ப சில நுரையில இருக்கிற வந்து கட்டி வந்து சின்னனா இருக்கலாம், ஆனா அது வெளியிடங்கள்ல பரவி அதால வெளியிடங்கள்ல அங்கேயும் வழி மூளைக்கு பரவலாம் அல்லது வேறு இடங்களுக்கு போகலாம், அதால வர்ற பாதிப்புகள் வந்து வழியாக காட்டலாம். இப்போ அப்படி போயிருக்கல, அது வந்து கொஞ்சம் நாட்பட்ட நோயா இருக்கு. இப்போ எப்படி இந்த முக்கியமான நாள் அறிகுறிகள் வரை, அதுவும் அப்படிப்பட்ட நோயாளிக்கு ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது, கூட வாய்ப்பு இருக்குதா வந்து ஒரு அவர் ஒரு ஸ்மோக்கராக இருக்கு அல்லது அவற்ற அங்கேயும் ஒரு கெமிக்கல் இதுகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டா இருக்கு, அல்லது வீட்டை அடுப்புக்கு பாவிக்கிற இதுகளாக இருக்கலாம், அல்லது பரம்பரையில் யாருக்கும் புற்றுநோய் வந்துருக்கு, அப்படி ஒரு ஒன்று சொல்ல ஹை ரிஸ்க். அப்படி வரைய கூட நாங்கள் கட்டாயம் அவரை வேற பரிசோதனை செய்யணும். முக்கியமாக கட்டாயம் முதலாக சொல்கிற இமேஜிங் டெஸ்ட், உடனே நாங்கள் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே நெஞ்சு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்ப்போம். இப்போ எக்ஸ்ரே வந்து சில நேரம் எக்ஸ்ரே இல்லையே நம்ம ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறோம், அப்படி இருக்கோ இல்லை இல்லையோ, ஆனால் எங்களுக்கு என்ன ஸ்டில் அதில் வந்து புற்றுநோயாக இருக்குன்னு சந்தேகம் இருக்கும்னா அடுத்த ரெண்டாவது நாங்கள் போகும் வந்து சிடி ஸ்கேனு சொல்ல போகிற பரிசோதனை. அது நார்மலாக எல்லா வகையான எல்லா இடம் எல்லா அரச மருத்துவமனைகளையும் இருக்கு, கொஞ்சம் நாள் எடுத்தாலும் ஆனால் இப்படி கேன்சர் ரெண்டு உத புற்றுநோய் என்று சொல்லி நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு கதையாக செய்து தரக்கூடியதாக இருக்கும். அது செய்தெடுத்து வந்து நாங்கள் அந்த கட்டிலேருந்து ஒரு தொண்டு எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கணும். அப்போ அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன டிசைட் பண்ணோம். அப்போ அதை எடுத்து பார்க்குறோம் எப்படி, அதுக்கு பல வகையான பரிசோதனை இருக்குது. இப்போ உதாரணமாக கட்டி வந்து கொஞ்சம் நடுப்பகுதியில் நுரையீரலுக்குள்ள இருக்குன்னு அந்த கேமரா போட்டு பார்க்கணும், ப்ரோங்கோஸ்கோப்பின்னு. அதை நாங்கள் மூக்கில் ஒரு கேமரா ஒன்றை போட்டு நுரையீரலுக்குள்ளே போய் அதில் எங்கேயும் கட்டி இருக்க முடியாது, அதில் பார்த்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து அதை சோதிப்போம். இல்லை சில நேரம் வந்து கொஞ்சம் நுரையீரலுக்கு உள்ளே கொஞ்சம் மொழியால் இருக்குன்னா அதே மாதிரி இ பஸ் எண்டோப்ரோங்கில் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லியிருக்கு. இப்போ அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கேமராவிலேயே வந்து நுண்ணையில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் இருக்குது, அப்போ அது வந்து நுரையீரலுக்கு வழியால் இருக்கிறதையும் காட்டு, கால்வாய்க்கு வழியாக இருக்குது, இப்போ அதில் இருந்து நாங்கள் பயிற்சி எடுக்கலாம். இல்லை கிட்டடியில் இல்லை எல்லாம் வழியில் இருக்குன்னு இமேஜ் கேன் பயிற்சி என்ன அல்ட்ராசவுண்ட் கேன் அல்லது சிடி ஸ்கேனை வச்சுக்கொண்டு அதை பார்த்து அதன் மூலம் ஒரு குத்தி பயிற்சி எடுக்கலாம். இல்லாத கொஞ்சம் அதுக்குள்ளே போகிறது கஷ்டம் நடுவுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் சர்ஜிக்கல் பயிற்சி, அதை வந்து பேஷண்ட்டை வந்து மயக்கப்படுத்தி அதில் வந்து கேமரா ஒன்று சைடால விட்டு அதில் பார்த்து பயிற்சி எடுக்கலாம். இப்போ என்ன என்ன விதத்துலையோ நாங்கள் வந்து கட்டாயம் அதில் ஒரு சாம்பிள் எடுத்தால் தான் எங்களுக்கு அடுத்து என்ன செய்யறன்னு தெரியும்.
0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் பேசலாம், ஒரு இடைவேளை.

வணக்கம் யாழ்மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. மருத்துவம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். இன்றும் நாங்கள் சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் ரிஷிகேசவன் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சார், இந்த நோய் அறிகுறிகள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நோய் அறிகுறிகளை நாங்கள் கண்டறிந்தவுடன் அதற்கான சிகிச்சை முறைகளை நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் வைத்திய குழாமினுடைய செயற்பாடுகள் இந்த இடத்தில் எப்படி அமைந்திருக்கும்?
1: எல்லா மருத்துவமனையும் இந்த MDT மல்டி டிசிப்ளினரி டீம் மீட்டிங்னு சொல்லி இருக்குது. அதாவது வந்து பல வகையான விசேட வைத்திய நிபுணர்கள், இப்போ நீங்கள் ஒரு சுவாச புற்றுநோய் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இருப்போம். பிறகு அதை இந்த எடுத்த துண்டை எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு பேத்தாலஜிஸ்ட்னு சொல்கிறேன், அந்த விசேட வைத்தியர் பேர் இருப்பார். அவெல்லாம் வந்து அந்த துண்டை சைட்ல போட்டு என்ன வகையான புற்றுநோய்னா, அதுக்கு பிறகு ரேடியோலஜிஸ்ட்னு சொல்லி கதிர்வீச்சு இயக்கடிபுரர் இருப்பார். அவர் வந்து அந்த சிடி ஸ்கேன் இமேஜை பார்த்து என்ன மாதிரின்னு சொல்லுவார். பிறகு வந்து புற்றுநோய் வைத்திய நிபுணர் இருப்பார். பிறகு வந்து சத்திர சிகிச்சை நிபுணர், ஸ்பெஷலாக வந்து நுரையீரல் சத்திர சிகிச்சை நிபுணர் இருப்பார். இவ்வளவு பேரும் வந்து ஒரு இடத்துல கூடி, இப்போ சரி எங்களுக்கு இந்த கிழமையில் ஒரு 10 பேஷண்ட் வந்துட்டு, அந்த 10 பேஷண்ட் என்னாங்க அதில் போட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பேஷண்ட் இத்தனை வயதானால் இப்படி இப்படி பிரச்சனையோட வந்தவர், நாங்கள் பார்க்கக்குள்ள இவ்வளவு இருந்தது. அதில் வந்து இப்போ சாதாரணமாக அப்படி யோசிச்சிங்கண்டா, இப்போ நான் ஒரு 5 வைத்தியர் இருக்கிறேன்டா, நான் ஒரு வைத்தியர் இருக்கிறேன், அவர் பார்த்து போட்டு அவர் இன்னொருத்தர்கள் அவர் பார்த்து இன்னொருத்தர்கள். அப்போ இது சுற்றி சுற்றி வர கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கா. அப்போ சாதாரணமாக எங்கள் எதிர்பார்ப்பு வந்து ஒரு புற்றுநோய் சந்தேகம் வந்து ஒரு நாள் வந்து முதல்தரம் வந்து ரெண்டா கிட்டத்தட்ட 2 கிழமைந்து 1 மாதத்துக்குள்ள அதுக்குரிய டிசிஷன் எடுக்கும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ இந்த 5 நிபுணர்களையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சு கலந்தாலோசிக்க, இந்த நோயாளிக்கு நாங்கள் சத்திர சிகிச்சைக்கு போகலாம், இந்த நோயாளிக்கு நாங்கள் முதல் கொஞ்சம் மருந்து புற்றுநோய் மருந்து ஏற்றிட்டு பிறகு சத்திர சிகிச்சைக்கு போகலாம், அல்ல இந்த நோயாளிக்கு இவ்வளவு பரவிட்டுது, இதன் மூலம் இதை கொஞ்சம் குறைச்சி என்ன செய்யலாம். அந்த டிசிஷன் வந்து அந்த நேரத்திலேயே எடுப்பேன். எடுப்பட்ட அந்த நேரத்திலேயே பேஷண்ட் வந்து ரிஃபர் பண்ணப்பட்டால் ஆக குறைஞ்ச 2 கிழமைந்து 1 மாதத்துக்குள்ள பேஷண்ட் வந்து 2 மாதத்துக்குள்ள பேஷண்ட்டுக்குரிய ஒரு முடிவு என்ன செய்ய போகிறான்ற விஷயம் தரும். அப்போ அதால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்கிறதுலேயே அந்த பேஷண்ட்டை சில நேரம் முற்றாக குணப்படுத்துகிற ஒரு வாய்ப்புகளும் இருக்குது.
0: சுவாச புற்றுநோய் பற்றி பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.

0: வசந்தம் எஃப்எம்மின் மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் சுவாச புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய விடயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த அத்தனை சிகிச்சை முறைகளையும் இலங்கையில் இருக்கின்ற எந்தெந்த வைத்திய சாலைகளில் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்?
1: சிகிச்சை முறைகளை பார்த்தோம்னா, முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த சிகிச்சைக்கான எய்ம் கோல்ஸ் என்று சொல்றது மூன்று விதமான கோல் கொண்டு வந்து குணப்படுத்து கட்டுப்படுத்துறது அல்லது சுகமாக வச்சிருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கியோ கண்ட்ரோல் ஓ கம்ஃபர்ட். ஆரம்ப கட்டத்தில் கண்ணறிஞ்சமெண்டா குணப்படுத்துற முற்றாக குணப்படுத்துற. அப்போ இந்த முற்றாக குணப்படுத்துறன்னு சொல்ல படிக்கடைக்குள்ள வந்து முக்கியமான அதுக்குரிய சிகிச்சை முறை வந்து சத்திர சிகிச்சை, ரைட். ரெண்டாவது வந்து கண்ட்ரோல். இப்போ கொஞ்சம் பரவிட்டேன்னு சொன்னால் சத்திர சிகிச்சையோட கீமோ தெரப்பின்னு சொல்லப்படுற மருந்துகள் ஏற்ற முறைகள் அது இல்லை, கொஞ்சம் கூட பரவிட்டேன்னு சொன்னால் நோயாளியை வந்து கருதி காலத்தில் ஒரு வருத்தம் இல்லாமல் சுகமாக அவற்றை குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பண்ணுறேன். இப்போ உதாரணமாக சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 70-85 வயது ஒரு ஆளுக்கு வந்து சுவாசன புற்றுநோய் கண்டுபிடிவீங்க, அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நாங்கள் அவரை கொண்டு போய் அதுக்குரிய கீமோ தெரப்பி ஆப்ரேஷன்லாம் கொடுக்குறதுக்கு அவற்ற வயதெல்லாம் கொடுக்காது. அதே மாதிரி அட்வான்ஸாக போனபடியும் நீங்கள் மருத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவற்ற வாழ்க்காலம் குறையத்தான் போகும். கொடுக்காம விட்டாலும் அதில் தான் இருக்க போகும். அப்போ அவர் சுகமாக இருந்தேருன்னு சொன்னால் அவர் அப்படியே வந்து கம்ஃபர்ட்டாக வர்றது நல்லது. அப்போ அந்த டிசிஷன் வந்து இப்போ அளவில் வந்து குடும்ப காக்களும் அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. முதல் தான் வந்து இல்லை என்ன செய்தாலும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க பார்க்கறது சந்தோஷமாக இருக்கிற அவரை என்ன இப்போ கியூர்னு சொல்லிக்கலாம். முதலாவது வந்து சத்திர சிகிச்சை. சத்திர சிகிச்சை வந்து இலங்கையில் தற்போது நுரையீரல் சத்திர சிகிச்சைன்னு சொல்லப்படுறாக்கள் வந்து ஒரு 5-6 சத்திர சிகிச்சை இருக்காங்க. அவங்களில் கிட்டத்தட்ட 4 பேர் வந்திருக்கிறாங்க மெலிசர ஹாஸ்பிட்டலாக வந்து தேசிய சுவாசன வைத்தியசாலை என்ஹெச்ஆர்டின்னு சொல்லப்படுற 4 பேர் இருக்காங்க. கொழும்புல ஒரு பயிற்சியில் இருக்கிற நிபுணர் ஆள் இருக்கிறார். அதே மாதிரி ஹராப்பிட்டியில் ஒரு நிபுணர் ஆள் இருக்கார். வேறு சில பேர் பயிற்சி இருக்காங்க. அடுத்த ஒரு 6-7 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து தான் இந்த சுவாச புற்றுநோய்க்குரிய சத்திர சிகிச்சைக்குரிய விசேட நிபுணர்கள்.
0: ஆமாம், இலங்கையில் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற சுவாச புற்றுநோய் பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் நிறைவாக பேசியிருந்தோம் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சுவாச புற்றுநோய் பற்றிய சகல விதமான சந்தேகங்களுக்கும் நிறைவான தீர்வினை வழங்கியிருந்தார் சுவாச புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தம் எஃப்எம்மின் நிகழ்ச்சிகளோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு மருத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் பேரன்பின் கந்தசாமி ஜெயகாந்த். நன்றி, வணக்கம்.

0: சனிக்கிழமை ரொம்பவே உற்சாகமான ஒரு நாள். சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிறைய பிளான் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எங்கடா போறது எங்கடா பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ ரொம்ப பரபரப்பா சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க ரொம்ப பரபரப்பா வேலை செய்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய தோட் எல்லாம் வரும் இல்லையா. கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் யோசிப்போம். உங்களுக்காக தான் இருக்குது இது மோதி விளையாடி நிகழ்ச்சி. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா கால் பண்ண போறீங்க. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடலாம் அப்படி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கால் பண்ணுங்க. அதே மாதிரி பாடலோட இடைவெளிகளை வைத்துக்கொண்டு முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கவும் போறீங்க. அலிபினேற்பத்துங்கள் பூச்சி ஒன்று இரண்டு 775 பூச்சி பூச்சி மூன்று, அதே போல பூச்சி மூன்று இரண்டு 775 111 நிலக்கத்துக்கு அலிபின் மூலியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசத்தமைப்பினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு பாடல்களையும் நிகழும் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே கிரீடம் திரைப்படத்துக்காக விளையாடு விளையாடு சொல்லி ஒரு சூப்பரான பாடலும் அப்படி ஒழித்து ஓய்ந்திருக்குது. இதே போன்ற பல பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்குது. எனவே மோதி விளையாட ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஆரம்ப நேரக யார் வந்திருக்கா, அவங்க எப்படி பாடல கண்டுபிடிக்க போறாங்க, கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போட இப்ப நாங்க நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நேர நாங்க இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
1: அன்பான மதியனர். வணக்கம்.
0: சந்தோஷமான மதிய பொழுது. வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறீங்க மும்தாஜ் பேகம்.
1: சந்தோஷம்.
0: ரைட், ஓகே. நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே வந்துட்டீங்க இல்லையா?
1: ஆமா.
0: லைன் வந்து ரொம்ப நம்ம ட்ரை பண்ணி வந்தீங்களா இல்ல சொன்னா எழுதணும் லைன் குடிச்சா
1: லக்கி எடுத்தாசிக்க வந்துட்டு
0: பாருங்களேன் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு லக்கி. ரைட், ஓகே. மும்தாஜ் பேகம், மதிய நேரம் சமையல் எல்லாம் நடந்துக்குதா? என்ன பாடல் இது?
1: ஆரம்பத்துல மறந்துட்டாங்க.
0: மீண்டும் ஒரு முறை. என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான். என்ன பாடல் இது?
1: ரஜினிகாந்த்ல பாட்டு தானே?
0: அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. உங்களுக்கான க்ளூ, ஓகே, ரஜினிகாந்தோட பாடல் தான். என்ன பாடல்? மும்தாஷ்மிகம் டைம் போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் தெரிஞ்ச பாடல் தாங்க, ஆனா வாய்க்குதான் வர மாட்டேங்குது இல்லையா?
1: ஆமா, நல்ல நல்ல பிடிச்ச பாட்டும் கூட.
0: சரி, ஓகே, நாங்க அப்ப அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பை வழங்கலாம் இல்லையா?
1: ஓகே, எனக்கு ஒரு பாட்டும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அழகிய தமிழ் படத்துல எல்லாம் புகழும் ஒருவன் ஒருவனுக்கே.
0: சரி, ஓகே, யாருக்காக அந்த பாடல் கேட்க போறீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்கும் போனேஷ் நந்தகுமார் சருக்கும் சித்தியாஸ்மா இதிரஸ்மா ஜெமிலா அருமை பரத பத்மா ரவி ரகும மல்கு பாரு சின்னையா மகாதே ஆட்டோசன் உமா சந்திர வசந்தகுமார் ஈடன் சரோஜா அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக
0: நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி மும்தாஜ் பேகம். வந்து இந்த பாடல் வந்து சரியா கண்டுபிடிக்கலாம். அந்த பாடலை இப்ப அடுத்த வர நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்
2: என்ன
0: பாடல் இது?
2: இந்த பாட்டு அதுதான்டா இதுதான்டா அருணாச்சலன் அதுதான்டா.
0: அந்த பாடலா?
2: ஓ, அந்த பாடல்.
0: கரெக்டா இருக்குமா?
2: கரெக்டா இருக்கும்.
0: எப்படி சொல்றீங்க?
2: இல்ல, நான் மிச்ச அந்த பாட்டு கேட்டிருக்கேன்.
0: அப்படியா? சரி, ஓகே, கேக்கலாம்.
3: அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா.
0: ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஜெயகாந்த்.
2: நன்றி நன்றி.
0: சூப்பர் ஸ்டார் பாடலாம் எங்களுக்கு அத்துப்படிமா இல்லையா? கிடையாது.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் அவரை பாடிய பாடல் நிகழ்ச்சி அரங்கத்தில் சென்றிருக்கிறது. மோதி விளையாட்டு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 12:16.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வணக்கம்
1: பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கு.
1: ரைட், ஓகே கேளுங்க.
0: சரி.

0: உங்க சகுந்தலா உங்க தேடி வந்தாங்களா? ரைட், ஓகே, ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: பாடல்
0: விரும்பி கேக்க போறீங்க?
1: மற்றும் நண்பர்கள் எல்லாம், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம்.
0: ஒழுக்கமான இது கட்டா குஸ்தி 2-3 பத்துக்காக.

0: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா ஈண்டா? நாங்க என்ன செய்யணும்னா,
1: நாம கொஞ்சம் காச வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட குடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
0: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராது.
1: நாளைக்கு காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
8: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சந்தோஷமா இருக்கிறேன் ஷாலினி. ஷாலினிக்கு வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அப்படி ஏதாவது இருக்குதா?
1: ஓ இருக்கா.
2: சரி, உங்களுக்கு பாடலோட முதல் வரி பிடிக்குமா இடைவரி பிடிக்குமா?
1: முதல் வரியும் பிடிக்கும், இடைவரியும் பிடிக்கும்.
2: என்ன சொல்றது, இடையில போற லைன் கேட்ட பிறகு எங்கெங்க அந்த முதல் வரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கவும் தோணும் இல்லையா?
1: ஓகே
2: ரைட். ஓகேமா, இப்போ மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
3: என்ன
2: பாடல் இது?
1: விலங்குல
2: என்ன சொல்றது, இருக்குமா இருக்காதா? ஒருவேளை இருக்கும் ஆனா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த பாடல் தாக்கா அந்த பாடல் அப்படின்னு?
1: அந்த பாடல் தாக்கா.
2: இந்த பாடல்மா? சரி ஓகே, அந்த பாடலாம் கேப்போமா? ரொம்ப குழப்ப விரும்பல. ரைட் ஓகே, கேளுங்க. ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஷாலினி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: Thank you அக்கா, bye.
2: பாய் தங்கம், பாய். ரைட் ஓகே, தரசகணிகளுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நேரம் நண்பர்கள், 12 மணி கடந்து 45 நிமிடமாகவே இந்த வழி நிகழ்ச்சியில் பாடம் வந்து கேட்டு நிகழ்ச்சி ஒழிந்திருப்போம்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஷிரான் பாசிக் என்பவரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரான்ஸ் பாராளுமன்றம் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு விதித்த தடையை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தடை மக்களின் கருத்து சுதந்திரத்தையும் தனி உரிமையையும் பாதிப்பதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுவர்களின் மனநலனை பாதுகாக்கும் பொருட்டு ஜூலை மாதத்தில் பிரான்ஸ் பாராளுமன்றத்தால் இந்த யோசனை நிறைவேற்றப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் முதல் இந்த தடை அமலுக்கு வரவிருந்தது. எனினும் 15 வயதுக்குட்பட்டவர்களின் சமூக வலைதள பயன்பாட்டை முழுமையாக தடை செய்வது அவர்களின் கருத்து சுதந்திர உரிமையை பாதிப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அடுத்த மணித்தியால செய்தியை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: தொடர்ச்சியா வந்து வாரம் ஒவ்வொரு பாடல வந்து அப்படியே பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம். முகநூல் நண்பர்களுக்கும் வாய்ப்புகளையும் கொடுப்போம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான வாய்ப்பையும் நான் நிறைய வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் ஒரு பாடலோட மீட்லைன் பிளே பண்ணுவோம். அதை கேட்டுட்டு என்ன பாடல் அப்படின்றது நீங்க சரியா வந்து பேஸ்புக் வழியாக இருந்து கொண்டு கமெண்ட்டையும் பதிவிடுங்க. அதையும் நான் நிகழ்ச்சியில இருந்து சேர்த்துக்கொள்ள காத்துக்கொண்டே இருக்கேன். இப்போ வந்து இரண்டாவது மணி தேதியுமே முதல் நேரக யாருக்குன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: ஃபரிதா.
0: எப்படி இருக்கீங்க ஃபரிதா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்களே, என்ன காரணம் இந்த உற்சாகத்துக்கு?
1: இந்த பாடலை கண்டுபிடிக்க வந்திருக்கிறேன்.
0: அடடா, நான் பாடல் கண்டுபிடிக்க வந்திருக்கேங்க இல்லையா? சரி ஓகே. ரொம்ப எனர்ஜியா ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே சூப்பரா பேசிருக்கீங்க. அதே மாதிரி பாடலையும் கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா? நான் வந்து பிளே பண்றேன், நீங்க கேட்டு அது என்ன பாடல்னு சொல்லுங்க. சரியா?
1: சொல்லுங்க.
0: சரி ஓகே, கேளுங்க.
1: கேக்குறேன், சொல்லுங்க.

0: என்ன பாடல் இது?
1: இது என்ன
0: என்ன பாடல்?
1: கொஞ்சம் நின்றுதான் யோசிக்கிறேன்.
0: சரி ஓகே, மீண்டும் ஒரு முறை.

0: இது. சரி ஓகே, அந்த பாடல் நீங்க கண்டுபிடிச்சிருந்தது பிள்ளையான ஒரு பாடல். ரைட் ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுப்பீங்க. நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் இருக்கிறாங்க, அவங்க இந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு பாக்கலாம். வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம், வணக்கம் சாதரி.
0: சந்தோஷமான மதிய பொழுது. வணக்கம், யார் இது?
1: சமிஹா பானு, அனுராதபுரம்.
0: சமிஹா பானு, எப்படி இருக்கீங்க?
1: கண்டுபிடிக்கலாமா?

0: ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சமீகா பானு. அது எப்படிங்க நீங்க மட்டும் கரெக்ட் அந்த பாடலாம் கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு பாடல்கள் எல்லாமே அத்துப்படி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு
1: இடைக்கால பாடல உண்மையில எந்த பாட்டு நான் கண்டுபிடிப்பேன் அப்படி ஒரு
0: அப்படியா இருங்க, இனி அடுத்த வாரத்துல உங்களுக்கு நான் இடைக்கால பாடலே தர மாட்டேன். ரைட், ஓகே சொல்லுங்க. யார் யார் என்னத்தை கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு தான் முடிஞ்சா.
0: இனி பாடல் முதல்வரையே கண்டுபிடிங்க.

ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிப்பு சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

0: சேர்ந்து போயிட்டான்.
1: தேனிசை தென்றல் ரீவாவின் இசையில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஹரிஹரன் பாடிய குஷி திரைப்பட ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்தை சென்றிருக்கிறது. நீலம் மதியம் ஒரு மணி கடந்த 23 நிமிடம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88 பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

பாடல்களையும் விரும்பி கேட்கலாம், அதே போல பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அலிப்ரீட் படுத்துகள் 0 1 2 7 5 0 3 அதே போல

0: வினோத்துக்கா?
1: வினோதா?
0: ஓகா.
1: வினோ எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: சரி ஓகே. வினோ பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
0: கண்டுபிடிப்பாங்க.
1: சரி ஓகே கேளுங்க.
0: சரிங்க.

0: என்ன பாடல் இது?
1: ஐயா பாடல் தாங்க.
0: என்ன பாடல்? என்ன பாடல்? என்ன பாடல்னு சொல்லுங்க. பாடல் எங்கயோ கேட்டிருக்கேக்கா, ஆனா முதல் வரி தாக்க வர மாட்டேங்குது. அப்படியா? ஓகே, அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பு வழங்கலாம். சொல்லுங்க.
2: நீங்க
0: நினைக்கிறேன்.

0: இது வந்து ஐயா படத்துல ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
1: நீங்க காத்திருந்தீங்களா அப்படி பேசுறதுக்கு?
0: ஆமா பல வருஷம் காத்திருக்கிறோம்.
1: காத்திருப்பு காதலுக்கு அழகு இல்லையா?
0: நன்றி
1: நிகழ்ச்சியோட கடமைக்கு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா நீங்க மூக்கணும் வழியாக இந்த கொசுந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பாடல் வந்து பிளே பண்ணிருந்தேன். அந்த பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க கமெண்ட் சொல்லிய பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பாடலை இப்போ நாங்க கேட்கலாம். மறக்காமல்

0: ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் தீபா பாடிய ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்தில் சென்றிருக்கிறது. மோதி விளையாட் நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீர்மதி ஒரு மணி கடந்த 44 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
3: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானே.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராது.
2: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

வசந்தமிகவின் இன்ட்ரெஸ்ட் ஆராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அர்ஜுன். ஒழிக்கும் பாடுது தாயின் மணிக்கொடி திரைப்படத்துக்காக வித்யாசகன் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. 102.6 102.8

பாடல் தான் நான் வந்து பிளே பண்ணியிருந்தேன், மாசிலா உன்னை காதலி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொழும்பு 14ல இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல சமீக பானு அனுராதபுரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அவங்களும் ரொம்ப சூப்பரா சரியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல ரத்வானில இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பாடல் வந்து ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சதாகவும் ரெட்மி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கங்களோட பாடல் வந்து ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. பலாங்கொடையில இருந்து அருண், அதே போல மங்களேஸ்வரன் வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பரா பாடல் வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல சந்தோஷமான மதிய நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் மோதுவிழியார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பேருவலையிலிருந்து ஷம்பட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான மதிய நேர வணக்கங்களோடு சிவத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாவின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் வந்து ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மெகசின் சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் பல முக்கிய தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகளுடனான கைபேசியுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவர் பொருளை வனாத்தமுள்ள பகுதியில் சஹஸ்புர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிக்கடை சிறைச்சாலையின் மதிலுக்கு மேல் சட்டவிரோத பொருட்களை சிறைச்சாலைக்குள் எரிந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போலே சுரேஷ் என்பவரது வீட்டை சோதனையிட்ட போதே அங்கிருந்த சந்தேக நபரை சஹஸ்புர போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 7 கிராமும் 190 மில்லி கிராமும் கொண்ட ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இந்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த 2025 ஜூலை 7ஆம் தேதி கல்கிஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டரப்பள வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று இருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தில் இவர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் என தெரிய வந்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை முற்றிலும் அழித்துவிட்டதாக கூறி வரும் நிலையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் நிர்வாகத்தின் வெள்ளை மாளிகை ஆலோசகர் ஒருவர் இது ஒரு பகல் கனவு என விமர்சித்துள்ளார். அதேவேளை மற்றொரு ஆய்வாளர் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை தொடர வேண்டுமெனில் 3 லட்சம் வரையிலான படையினரை களமிறக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் இல்லையெனில் ஈரானுக்கு முன்னால் அமெரிக்கா தடுமாறும் நிலை உருவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

கேளுங்க.

0: போய்விட்டேன்.
1: என்ன பாடு இது?
2: பார்த்து பார்த்து கண்கள் போயிருப்பேன் நீ வருவாய் நடந்து பாட்டு.
0: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய்.
1: ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க மது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி ஓகே, எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு
2: சொல்லுங்க
1: பாப்பா. அந்த லைனை கேட்டோடனே அப்படியே மனசுல தானா வந்துருச்சுக்கா இல்லையா? சரி ஓகேமா, யார் எழுந்து கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: என்ன
1: பாடல்?
2: எனக்கு அந்த சர்வசாமி சித்தகை சார் படத்துல இருந்து உப்பு தள்ளி தண்ணி.
1: அந்த பாடல் நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். சரியா? கேளுங்க கவனமா கேளுங்க.

இந்த லைன் அப்படியே ஒளிபரப்பாகன உடனே நீங்க சொல்லிருப்பீங்க, அடடா இந்த பாடல் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடல் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க வாயில முன்னு திருப்பீங்க. இதே எனர்ஜியோட என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, வசந்த மிகனுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு மோதி விளையாடுக்கான போஸ்டர் ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரில் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க கமெண்ட்டையும் பதிவிடுங்க. அதையும் நான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை சேர்த்துக்கொண்டு பயணிகள் காத்துக்கொண்டே இருக்கு. நேற்று நேரம் மதியம் 2 மணிக்கு 13 நிமிடம் ஆயக்கூடிய நிகழ்ச்சி.

0: வணக்கம்.
1: பாடல்கள்
0: நினைக்கிறேன்.

0: என்ன பாடல் இது?
1: ஆயிரம் தலைமுறை மட்டுக்களே.
0: அந்த பாடலா? கரெக்டா?
1: ஆமா, என் ஃபேவரட் பாட் இல்லையா?
0: இல்ல, யாரோ சொன்னாங்களா எனக்கு பாடலாம் கஷ்டமான பாடலாம் தராதீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப பாடல் பிளே பண்ண உடனே சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? என்ன பாடுறது? சந்தோஷமான மாத்திய நேர வணக்கம் அக்கா. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக மெஸ் கிளியா பிரவுன் சீட்ல இருந்த அஜித் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தலவா கலந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடத்திலும் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பானு சுப்பிரமணியம் வந்திருக்காங்க. அன்பான மாத்திய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிர்மலா பான நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அதே போல பொத்து விழுந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக அகமெட் வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான மதிய நேர வணக்கங்களோட டில்ஷா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா குலவட்டன் பிரிவு குணசீலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்கும் பாடுறது தெரிய தெரிவிப்பதுக்காக.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: ஒரே நாள்ல உலகம் பூராவும் பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈந்தா நாங்க என்ன செய்யணும்னா,
4: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
5: அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
3: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
4: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நான் இனி ஷோ முடியுதான்
1: மூணு மணிக்கு தான்.
0: சரி ஓகே சொல்லுங்க, இப்ப நீங்க பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: போடுங்க பாப்போம்.

0: என்ன பாடல்? ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்களே, என்ன பாடல்? மீண்டும் ஒரு முறை, பக்கத்துல யாரோட கேக்குறது இல்ல சரியா?
1: பக்கத்துல யாருமே இல்ல, நான் மட்டும் தான்
0: இருக்கேன். ரைட், ஓகே கேளுங்க.

0: சரி ஓகே பரவாயில்ல, முயற்சி செய்ததுக்கு நன்றி. அடுத்த நேருக்கு நாங்க வாய்ப்பை வழங்கலாம். நன்றி. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அருள் மொழி எங்க இருக்கீங்க?
1: உடனே டிரைவ் பண்ணி கரெக்டா கிடைக்குது.
0: இருபது நேரத்துக்கு நாங்க பேசி ஆகணும் வந்துட்டீங்க இல்லையா? சரி ஓகே. நீ புன்னகையோட இப்ப நீங்க பாடல் கண்டுபிடிக்க போறீங்க, கேளுங்க.

0: எப்படி சொல்றீங்க அந்த பாடல் அப்படின்னு சொல்லி?
1: அந்த பாடல் தான்.
0: சரி, ஓகே, கேட்கலாம்.

0: ரொம்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு பிறகு இன்னைக்கு சரியா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. அருள்மொழி, நீங்க விழிமூடி யாசை பத்தி யோசிச்சலாம் பாத்திருக்கீங்களா? கற்பனை பாடல சிரிச்சிருக்கீங்களா? இல்ல, விழிமூடி யோசிச்சு நீங்களும் கற்பனை பாடி சிரிச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்க.
1: நன்றி
0: அருள்மொழி, ரொம்ப சூப்பரா அப்படியே கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. இதே போல நீங்களும் இணைந்திருக்கலாம் 3 மணி வரைக்கும். இது மோதி விளையாடு மையத்திலேயே கிடையாது. நிகழ்ச்சியில் அடுத்து வரைக்கும் இருக்கும் பாடுறது மணித்தியாஜருடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல். வாஸ்தவம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அர்ஜுன்.

அட்டகாசம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து மலிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். நீங்கள் நம்ம எய்ம்ஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கலையகத்தில் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்று உங்கள் காற்றலையின் காதலி ஆச்சி சிவாணி. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி வீக்.

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அம்பாறை மாவட்ட கடற்றொழில்துறையில் நிலவும் சவால்களுக்கு விரைவான தீர்வு காண்பதுடன் ஒளிவில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தின் கடற்றொழில்துறையை மேம்படுத்துதல், மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் தொடர்பில் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தாம் நாளாந்தம் எதிர்கொள்ளும் தொழில்சார் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். மீனவர்களின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் திணைக்களங்களுடன் கலந்துரையாடி முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமானதும் விரைவானதுமான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக கப்பல் போக்குவரத்து மற்றும் சுதந்திரமான கடல் பயணத்தை பாதுகாக்கும் நோக்கில் சவுதி அரேபியா தலைமையில் 14 நாடுகள் கொண்ட புதிய கடல்சார் பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன், பங்களாதேஷ், கொமரோஸ், ஜிபுட்டி, எகிப்து, ஜோர்தான், குவைட், பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா, சோமாலியா, சூடான், துருக்கி மற்றும் யமன் ஆகிய நாடுகள் இதில் இணைந்துள்ளன. செங்கடல் மற்றும் பாபல் மந்தப் நீரிணையில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணி பிராந்திய கடல் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
3: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: நிமிர்ந்த நடை.

சேனிமேன மாலை நேர வணக்கம் நேர்கள் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நம்ம சிங்கிள் ஷோரை நீங்கள் தொடர்ந்து விழுந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராச்சாரி. உங்களுக்கு தேவையான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வேறும்னு சொன்னால் எங்கள்கிட்ட தான் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய வச்சுருக்கோம். இலங்கை பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எங்கேருந்து வந்தாலும் எல்லா பாடல்களையும் எடுத்து தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் தந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு பிடித்த இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுங்கள், 0111 அப்படி இல்லைனா 0112775111 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு அழைப்பு மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா கொண்டாந்து தரதுக்கு நான் ரெடியாக இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறது என்ஜிஎம் அண்ட் மிருன் பிரதாப் இணைந்து ஒர்க் பண்ண மாய அறிவை அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கான லிரிக்ஸ் வந்து பண்ணியிருக்குது சங்கர் புஷ்பராஜ். பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்.

0: முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: நமேட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விடுதமான இண்டிபெண்டன்ட் அல்லது இலங்கை பாடல்களை கேட்பதற்கு 0312-7500 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. அப்படின்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: நீங்க அன்பான மதிய நேரம் வணக்கமானா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். யார் இது?
1: நான் ரம்போடில இருந்து ஜெயகாந்த்.
0: ஜெயகாந்த், நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: ஓ, எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் உங்க ஏரியா எப்படி இருக்கு
1: இன்னைக்கு? மழை பெஞ்சு காலையில இருந்தா இப்ப வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு.
0: வெயில் அடிக்குது. உங்களுக்கு மழை பிடிக்குமா இல்ல வெயில் பிடிக்குமா?
1: எங்களுக்கு வெயில் தானே கூட பிடிக்கும்.
0: அது சரி, சொல்லுங்க. அடுத்து யாரெல்லாம் சேர்த்து பாடல் கேட்க போறீங்க?
1: அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களுக்கான முக்கியமா உங்களுக்காக கேட்பான வாய்ப்பு தந்துட்டு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஜெயகாந்த்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
3: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட குடுத்து
4: அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
2: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
3: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
6: You're more than I'm high on you.

இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அன்பான மாலை வணக்கம் அண்ணா, நல்ல சுகமா, பாடல்கள் அனைத்தும் சூப்பர், வாழ்த்துக்கள். சரண்யா, அபிஷா, மிஷ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வம் அனைவரும் பாட்டுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க கிருஷ்ணவேணி. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், நாங்கள் புதூர் பிவிஎஸ் டெய்லர் கடையில் சத்தமாக வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கனி வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். பட்டத்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இதே ரத்னம் அவங்க வந்திருக்காங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தா வணக்கம், கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புத்துவிலிருந்து பாடகர் ஜியா அவர்கள் வந்திருக்காங்க. சென்னை சிங்கர் வந்து சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. இனிய பொன்மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய மாலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பாப்டைல நிசார் வந்திருக்காங்க மாலை வணக்கங்களோடு. நிர்மலா பாலா இணைந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்து உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை ஏற்படுத்துங்க. 0112 775 0101 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: தி பெஸ்ட் லைவ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இன் ஸ்ரீலங்கா வசந்த எஃப்எம் எஃப்எம் 102.6 102.8

0: முத்துவேல் அஸ்மினின் வரிகளில் ஐயோ சாமி நீ எனக்கு வேணா அப்படிங்கிற பாடலை கேட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் எங்களுக்கும் வேணுங்க. இந்த மாதிரி நிறைய பாடல் கேட்டு நிறைய நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் நிறைய நாட்கள் ஆகிருச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் நான் வந்து எப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குது அப்போலாம் வந்து இந்த மாதிரியான பாடல்கள் இலங்கையில் ஃபேமஸான பிரபல்யமான நம் நாட்டு பாடல்களில் நம் நாட்டு கலைஞர்கள் ஒர்க் பண்ண பாடல்களையும் வந்து உங்களுக்கு நாங்கள் தந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அழைப்பினை கொண்டு எனக்கு இந்த பாடலாம் வேணுமே அப்படின்னு சொல்லி கூட ரிக்வஸ்ட் பண்ணலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 775 0013 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார் வணக்கம்? வணக்கம், யார் இது? மாத்தலையிலிருந்து பேசுறீங்க. மாத்தலைக்கே கேட்கற அளவுக்கு ரேடியோ சத்தமா வச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க கொஞ்சம் ரேடியோ சத்தத்தை குறைங்க, அப்பதான் நாம ரெண்டு பேரும் தெளிவா பேசலாம். சரி, என்ன செய்றீங்க? உங்க பேர் என்னது?
1: என்ன
0: செய்றீங்க நீங்க? நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டீங்கன்னே. சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, அதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
1: எங்க குடும்பத்தாரையும் வசந்த குடும்பத்தாரையும்
0: சரி,
1: உங்களுக்கும் எனக்கும் கேட்டு பொண்ணுங்க நல்ல ஒரு பாட்டு.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி நன்றி.
2: மட்டக்களா பிள்ளைய லவ் பண்ணி பாக்கலையா? பண்ணி பாருங்க, கடைசி மட்டும் உங்களுக்கு மட்டும் உண்மையாக இருக்கா?

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அங்குலான பகுதிக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அதிலிருந்து 11 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடற்படை ஊடக பேச்சாளர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து கடற்படையின் கோரிக்கைக்கு அமைவாக இலங்கை விமானப்படையின் உதவியும் பெறப்பட்டது. இதன்படி விபத்துக்குள்ளான படகை கண்காணித்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ஹெலிகாப்டர் மற்றும் Bell 412 ஆகிய விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமஸ் நீரிணையில் அடையாளம் தெரியாத ஏவுகணை ஒன்று தாக்கியதில் சரக்கு கப்பல் ஒன்று சேதமடைந்துள்ளதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலில் கப்பலின் உடற்பகுதி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. எனினும் கப்பலில் இருந்த பணியாளர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை

0: நமேட் சிங்கல்ஸோட இணைந்திருக்கிறோம். வைசாக் அவர்களோட காக்கா கதை கேட்டிருக்கேன் அப்படிங்கிற பால் கேட்டம். சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம் செஞ்சாரு, நிறைய சாங்ஸ் வந்துச்சு அவரோடது இந்தியாவில் உள்ளவர் தான். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவர் பாட்டு எழுத கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போனவர் தான். எப்போ மீண்டு எழும்பி வந்து நமக்கான ஒரு நல்ல இண்டிபெண்டன்ட் ஆல்பம் தருவார் அப்படின்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அழைப்பு மேற்கொள்ளுங்க. 0312 7755 0003 அல்லது 0312 7755 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. வீக்கெண்ட் ஆனதுனாலே வாகனங்கள் அப்படியே எடுத்துட்டு சர்கிருன்னு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பயணங்களை போகக்கூடாது, ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வீதி விபத்துகள் இடம்பெறக்கூடும். ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ரோடு ஃப்ரீயாக இருக்குது, வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, அதனால் அப்படியே பறந்து போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி ஆனீங்கன்னா வீதி விபத்துகள் ஏற்படும். அப்படிப்பட்ட வீதி விபத்துக்கெல்லாம் ஏற்பட்டால் அதை எப்படி தடுக்கிறது, இல்லை அந்த நேரங்களில் எப்படி செயற்படுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு வந்து எங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால தான் ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து ஏற்பாடு செய்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனூடாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் ஏன் ஏற்படுது, இதை எப்படி தவிர்க்கணும், அல்ல ஏற்பட்ட பிறகு எப்படி செயற்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வருகிற மாதமும் சில பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ய காத்துட்டு இருக்கும். அது எங்கே அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அறிய தருகிறேன். தொடர்ந்து என்னது கொள்ளுங்க நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு. நான் உங்க சங்கர் புஷ்பரா. Rock machines.
1: மனித இனம் கடவுளின் விசித்திரமான ஒரு படைப்பு. அருகில் இருக்கும் நபர்களை அடையாளம் காண மறுத்த இந்த மனித இனம் நம்மை விட்டு தூர விலகி சென்றவுடன் இல்லை மாண்ட பின்போ மார்பை தட்டி தட்டி குமரி குமரி பாராட்டும் இந்த விசித்திரமான மனித இனம். விசித்திரமான

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மசல் கோளாறு ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். பிகாஸ் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால தான் அவரோட பாடலையும் தந்திருந்தோம். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் டக்குனு என்ன பண்ணுங்க, நமேட்ஸ் கலப்பு ஏற்படுத்துங்க. 0312 0001 அல்லது 0312 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொள்ளலாம். அப்படியே போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்னங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கொண்டு வந்துறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அருள்மொழி வந்திருக்கிறாங்க. வணக்கம், உங்களுக்கு சங்கர் நலமாக இருக்கீங்களா? பாடல் அனைத்து இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவளை நிகழ்ச்சியோட சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். அன்பான மாலை நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு சஃப்னாஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இணைந்திருக்கிறாரு இம்தியாஸ் வந்திருக்காரு. வணக்கம் தலை, எப்படி இருக்கீங்க? தலை வாழை எல்லாம் நல்லா இருக்கு. அதோட அன்பான வாழை நேரம் வணக்கம் சங்கர், நம்ம சாங் சூப்பர், வாழ்த்துக்கள்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அன்பான இனிய மாலை நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்லதுரை நந்தகுமார் அவங்க இணைந்திருக்கிறாங்க நம்மளோட. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? மாலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சியோடு தான் நாங்களும் இருக்கிறோம். கம்மடுவை வர்ஷா ட்ரெய்லர்ஸில் சத்தமாக வந்து வசந்தம் கேட்டுட்டு இருக்காங்களாம். என்னை இணையத்தில் பாடல் தாங்க மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் வசந்தம் உறவுகள் அனைவரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரத்தட்டு கம்மடுவை ஆறுமுகம் ராஜ் இணைந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நாங்கள் தாரோம். இப்போ உங்களுக்காக பென் ஹியூமனோட ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது.

0: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் நூற்று இரண்டு தசமார் ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
1: Best live music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8.

நம்ம இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்கணும்னா எங்கே வந்து கேட்கலாம், எங்கே வந்தால் கேட்கலாம் அப்படின்னா நம்ம இட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்கலாம். உங்களுக்கு இலங்கை பாடல்களாக இருக்கட்டும், இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்ட் தமிழ் ஹிப்ஹாப் சாங்ஸ் இல்லை இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடும். அடுத்து வந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டோட பாடல் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மலை மேற்கொள்ளுங்க 0312 75 00 1 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிறனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகும் கூட இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான நம்ம இட்ஸ் பாடல்கள் அல்லது நம் நாட்டு பாடல்கள் அப்படி இல்லைனா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் யாரோடது வேணும் அப்படின்னா கூட கேட்கலாம். சரி, அடுத்து வந்து ஒரு சூப்பரான முன்னோடி அவர்களோட பாடல் ஒன்று வரப்போகிறது. முன்னோடியா அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த தமிழ் ஹிப்ஹாப் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் ஹிப்ஹாப் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவராக இவர் தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தரோட பாடல் தான் வரப்போகிறது. என்ன பாடல்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட பாடல் தான், கேட்கலாம்.

போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வரப்போகிறது. மண்டோதரி அப்படிங்கறது அந்த பாடலோட பேரு. இந்த பாடல யார் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ல பாய் தான் பண்ணிருக்காரு. அஸ்ல பாயோட சேர்ந்து ஐக்காடி பண்ணிருக்காங்க. சோ ஒரு நியூ ட்ரெண்டுக்கு நியூ வைபுக்கு ஒரு பாடு பாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மண்டோதரி பாடல் பண்ணிருக்காங்க. ஆடியோவா கேட்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு முடியும்னா யூடியூப்லயும் போய் இந்த பாடலோட வீடியோ பாருங்க. அங்கேயுமே உங்களுக்கான வைப் அண்ட் ஃபீல் வந்து செட் ஆகும். ஸோ அஸ்ல பாயிட்டு இருந்து வர பாடல் எல்லாமே சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டம் வந்து இந்த பாடலுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்காடியும் வந்து சூப்பரா ஒரு ராப் ஆர்டிஸ்ட். அவர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர். ஸோ இலங்கை இந்தியா கொலாபரேஷனில் வந்திருக்கு இந்த மண்டோதிரி அப்படிங்கிற பாடல். ஸோ கேட்டு வரலாம் மண்டோதிரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மின்னந்து கொள்ளுங்க நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு.

0: ஜி, என்ன உங்க மூஞ்சில ஒரு கல்யாண கலை தெரியுது?
1: இல்ல, நான் இன்னைக்கு ஒரு பொண்ண பார்த்தேன், அவரு தேவதை ஜி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: தி பெஸ்ட் லைவ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இன் ஸ்ரீலங்கா வசந்த எஃப்எம் எஃப்எம் 102.6 102.8

0: வாடி புள்ள வாடி அப்படின்னு சொல்லி என்ன படத்தில் உள்ள பாட்டு அப்படின்னு நோ, இது முதல்ல இண்டிபெண்டன்ட் ஆல்பமாக தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் படத்தில் யூஸ் பண்ணார் நம்மளோட ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள். ஓகே, நீங்கள் விளைந்து கொள்ளலாம் நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லும் போது கடைசியாக ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம், நான் தோப்பூர் செல்வனார்.
0: மொய்ஜீன் எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடையை சாத்திரி கிளம்ப வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் பாடல்களில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம ஃபோட்டோ கீழே. அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த மாதிரியான பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தர்றதுக்கு எனக்கும் லேசாருக்கும் நீங்களும் ஆகா நம்ம கேட்ட பாடல் தந்துட்டாங்களே அப்படின்னு நீங்களும் மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு புது பாடல் மண்டோதிரி அப்படின்னு அசல பாய் அவர்களோட பாடலை கூட நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாடல்கள் பண்ணியிருந்தால் அதை கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அதையுமே அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே சேர்த்து ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னும் ஒரு நமேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். அடுத்ததாக உங்களுக்கு வர்றாங்க காமெடி கலாட்டாக்கு ஜிஆர். போயிட்டு வர மக்களே, வீக்கெண்டை ரொம்ப பத்திரமாக கொண்டாடுங்க.

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பேருந்து நிறுத்தங்களை மறைக்கும் வகையிலும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து பொலிஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகள் வீதியின் நடுவே பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் வேண்டிய நிலை ஏற்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பயணிகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி வசதியுடன் கூடிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து நிறுத்தத்துக்கு 30 மீட்டர் முன்னதாகவும் அதன் வெளியேறும் பகுதியிலிருந்து 15 மீட்டர் வரையிலும் தனியார் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக வீதி போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: முன்னாள் நியூயார்க் மேயர் ரோடி ஜூலியானியாவின் மகனும் அண்மையில் நிறைவடைந்த உலக கிண்ணத்துக்கான வெள்ளை மாளிகை பணிக்குழுவின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளருமான ஆண்ட்ரூ ஜூலியானி ஃபிஃபா தலைவர் ஜானி இன்ஃபான்டினோவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இன்ஃபான்டினோவை விமர்சிப்பவர்கள் பொறாமையில் அவ்வாறு செய்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக கிண்ணத்தின் வர்த்தக உரிமைகளில் ஒரு பகுதியை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தை இன்ஃபான்டினோ முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு ஃபிஃபா அமைப்புகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளது. இதையடுத்து கடந்த ஜூலை இறுதியில் அந்த திட்டம் கைவிடப்பட்ட போதிலும் இந்த விவகாரம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஃபிஃபா தலைவர் தேர்தலில் இன்ஃபான்டினோவுக்கான ஆதரவை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மனித்தள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று மகளான பிரியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் காமெடி கலாட்ட நிகழ்ச்சியை பொழுது முதல் கேட்கலாம். சூப்பரான காமெடிகள் வர இருக்கிறது. அது மட்டுமல்ல பாடல்களும் உங்களுக்காக தயாரா இருக்கிறது. நல்ல நல்ல காமெடிகளை கேட்டு இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. இந்த பக்கம் வாங்க. நான் GR 6 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். அடுத்த சூப்பரான ஒரு காமெடி அண்ட் பாடலை கேட்டுட்டு வரலாம். நீ கேட்டுக்கிறது வசந்தத்தின் காமெடி கலாட்டா.
1: அதுக்குள்ள எவ்வளவோ சாதிக்கலாமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஒரு பாதி சரக்க போடலாம்னு பார்த்தா சைடிஸ்க்கு ஒரு 10 பைசா கூட இல்லையே.
2: தள்ளுப்பா, ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று
1: கொடுப்பா. மண்ட ஒரு தின்சா இருக்க. 500 ஒரு 10 100 ஒரு 20 50 ஒரு 20 8,230 ரூபா 50 காசு ஒரு புது செல்லு. அவனை மாட்டாடா என் பம்பரை கட்ட மண்டையா.
2: என்ன சார்

0: பிரார்த்தனாது.
1: அவனேதான் அவனேதான்
2: ஏஞ்ச.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா ஈண்டா? நாங்க என்ன செய்யணும்னா,
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
3: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானே.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராது.
2: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: கலந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: எங்க அண்ணா அத்தனை பேரையும் நடு ரோட்ல போட்டு அடிக்கும் போது எப்படி தைரியமா வீடியோ எடுத்தீங்க?
1: இது என்ன அடி, ஒரு நாள் தியேட்டர்ல 10 பேரை பொரட்டு பொரட்டுன்னு பொரட்டினாரு, அதை பாத்துருக்கணும்.
0: அவமாயாலே சொல்ல வைக்கிறேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கணும்.
2: கேளு.
0: நம்ம எவ்வளவு நாளா லவ் பண்றோம் உனக்கு ஞாபகம் இருக்கா?
2: சிக்கிட்டாண்டா.
3: நாம லவ் பண்றோமா? என்ன திடீர்? ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. உன் மனசுல இப்படி காதலுங்கிற செடி வளர்ந்துச்சு. கத்திரிக்காயே மார்க்கெட்ல வாங்கலாம், ஆனா காதல வாங்க முடியுமா?
0: என்ன பேசிட்டு இருக்க நீ?
3: நல்ல வேலை நீ சொன்னது யார் காதலும் கேக்கல.
2: கேட்டு இருந்துச்சுன்னா குடும்ப கௌரவம் கங்கா பாலா இருக்குமா?
0: கங்கா பாலா
2: கெட்டு போயிருமா?
4: ஆட்டுப்பாலு மாட்டுப்பாலு ஓகே, அதான் கங்கா பாலு.
2: என்ன மன்னிச்சிரு திவ்யா, எங்க சித்திங்க அனுமதி இல்லாம என்னால உன்ன லவ் பண்ண முடியாது.
5: நீங்க
3: டல்லா இருக்கீங்க, ஆனா திவ்யா ஹாப்பி. சித்தி
0: எங்க அடிபட்டுச்சுன்னு கேட்டுமா?
5: ஐயோ, சும்மா அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு 4 வருஷம் டூர் அனுப்புனாங்க. இப்ப இந்த விஷயம் அந்த ராஜலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, 40 வருஷம் கன்ஃபார்ம். அப்புறம் ஓல்டு கட்டப்புல தான் திரும்பி வரணும்.
2: அடிக்கடி தூக்க சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கோ.
5: ஏ வாஜு, வாஜு தேவா. ஐயோ
3: என்னடா
5: என்னடா,
3: ஏண்டா
5: ஏண்டா பட்ட பகல பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போற?
2: போய்

0: பதினொன்று மணியா? இது பெய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே, இது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதான மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு லப்கு லப்கு லப்கு அடிக்குது.
1: என்ன
0: முருகேஷ்,
1: அதாவது பேய் இருக்கா இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற, அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா?
0: முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
1: எப்படி?
0: தூரத்துல ஒரு நாய்
1: காத்துல
0: அப்படியே மல்லிகை மனம் வரும்.
1: வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது.
0: நான் கேட்டேன், கதை மட்டும்
1: கேக்குறேன். சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன்.
0: அப்புறம்
1: என்னது என்னது
0: சலங்க?
1: ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது.
0: நான் கேட்டேன்,
1: இல்ல
0: அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா
1: கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சுப்பா.
0: அங்க
1: பொம்பளை மாதிரி சிரிக்கிறேன். நான் சிரிக்க

0: தாத்தாவோட வேஷ்டிய பார்த்து பேய்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ?
1: பயமா? எனக்கா?
0: ஆமா.
1: நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன?
0: எதுக்கு?
1: சும்மா தெரிஞ்சுக்கத்தா?
0: துர்கா.
1: அடேங்க அப்பா.
0: எனது
1: ஸ்வீட் நேம்.
0: தேங்க்யூ.
1: ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜ டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு.
2: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கை எடுங்க.
2: ஏன் சைக்கிள் போறீங்களா?
1: உள்ள வாங்க.
2: எங்க
1: மாப்பிள
2: அவன்
1: வெளியூர்ல
2: உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது.

0: பகலையே இப்படி இருட்டா கிடக்க.
1: முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுங்களாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இளிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள. எல்லாம் சத்து கிழக்கு
1: எருமை முருகேஷா.
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க. அப்படின்னு செஞ்சானா அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பறது கோபாலு 4 நாளைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிருவானோ? ஏ மாப்பிள்ள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சு

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: அடடே, இந்த புக்கு புதுசா இருக்குதே.
2: சும்மா நிம்மதியா ஒரு புக் பார்க்க முடியல.
1: சாரி சார், உங்க மூஞ்ச பார்த்தோன்னு ஏதோ கார்ட்டூன் புக் நினைச்சு எழுதிட்டேன்.
2: இடியட்.
3: ஹலோ, ஐ அம் தி சூப்பர்வைசர்.
1: இருந்து
3: வாட் இஸ் திஸ்
1: புக்ஸ்? இல்ல சார். அடடா, நீங்க தான் அன்னைக்கு டிராபிக் போலீஸா இருந்து எல்லாரையும் புக் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களே புக் ஷாப்ல இருக்கீங்க. மேட்டர் வாங்குறது மேல எடுத்துக்கு தெரிஞ்சு வேலை போயிடுச்சா சார்?
3: நோ நோ, அது என் தம்பி நந்தகுமார். ஐ அம் கிருஷ்ணகுமார். உங்களுக்கு ஏதாவது புக் வேணுமா?
1: எனக்கு அது அந்த
3: கமான் சொல்லுங்க, என்ன வேணும்?
1: நானே எடுத்துக்கிறேன்
3: சார்.
1: ஆஹா, சரி மேட்டரா இருக்குதே. இதை எப்படியாவது மடக்கணுமே. இன்டெலக்சுவலா ஏதாவது சூப்பர் புக் கேட்டு மடக்கிறேன் பா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: யா, could you get me a book on the cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java? Workout avudhu. Yeah, thank you Blackie, so nice of you to give me a book on this.
4: Excuse me.
3: Yeah,
4: Ettupalli Kollam book iruka?
1: Local party irukku. Inge engeyo than andha book paathen. Ingeya angeya engen theriyala
3: sir. நானும் உங்களை ரொம்ப நேரமா பாக்குறேன். நீங்களும் சுத்தி சுத்தி வரீங்க.
1: ஆமா.
3: அப்படி என்னதான் புக் தேடுறீங்க சார்?
1: அது வந்து அது வந்து எப்படி
3: சொல்லுங்க சார், பரவாயில்ல.
1: உங்கள் மனைவியை மகிழ்விப்பது எப்படி? புக் பேர தானே கேட்டேன். நத்திங், யூ கேன் கோ அஹெட். யா. ஓ, யூ ஆர் ஆல் ஹியர். இட்ஸ் நத்திங். அவருக்கு எனக்கு 10 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு. நாங்க அப்படி க்ளோஸா பழகிக்குவோம். அப்படிதான் கேட் சொல்றேன். கரியா, பாய். அந்த 8 புள்ளி கோலத்தை இவன் தான் போடுறான் போல இருக்கு. தலை கைய காட்டு. கைய காட்டுறதா? எப்படா காட்டுறது? இப்படி காட்டுறதா? இப்படி காட்டுறதா? இப்படி காட்டுறதா? இப்படி காட்டுறதா? இல்ல இப்படி காட்டுறதா?
5: அது இல்ல, இப்படி காட்டு.
1: என்னடா டேய், எனக்கு எதுக்காடா வாட்செல்லாம் கட்டுறீங்க?
5: தலை, எங்க எல்லாரோடைய நேரமும் உங்களாலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரம் பார்க்க ஒரு வாட்ச் இல்லையே? அதான்
1: நேரமே நல்லாதானடா இருக்கு. எனக்கு எதுக்காக டைம் பாக்குறதுக்கு ஒரு வாட்ச்? அது மட்டும் இல்லடா, நான் ஏற்கனவே டைட்டன் குவார்ட்ஸ் எல்லாம் கட்டணும் தானே.
6: அது என்னாச்சு?
1: அட, எக்ஸ்ட்ராவா ஒரு குவார்டர் அடிச்சாதான் டைட் ஆகும்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்காக அந்த டைட்டனை கொண்டு போய் அடகு கடையில வச்சிட்டா.
2: அதுக்கப்புறம் சிட்டிசன் கட்டிருந்தியா?
1: ஆமாண்டா, நீங்க எல்லாம் சிட்டிசன் படம் பாக்கணும்னு அன்னைக்கு பிரியப்பட்டீங்க. அந்த நேரம் பார்த்து என் கையில மால் இல்ல, அதனால லால் கடையில இந்த சிட்டிசனை வச்சு அந்த சிட்டிசனை பார்த்தோம்டா. அது சரி, இந்த வாட்ச நீ எங்க வாங்கின?
5: இல்ல எப்படி கேட்ட? ஏன்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினா உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும்ல. அதனாலதான் நம்ம காலேஜில தெரிஞ்ச பார்ட்டி கிட்ட அடிச்சுட்டேன்.
1: சபாஷ்.
6: தலை கட்டுற அளவுக்கு இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு?
2: ஷாக் ப்ரூப்.
6: அப்படின்னா
2: நம்ம தலை மாதிரிடா, எதையும் தாங்க இதையும்
6: வாட்டர் ப்ரூப். அப்படின்னா
2: தம்மா துண்டு தண்ணி கூட உள்ள போகாதுடா.
1: ஏய் அல்பேன், யார்கிட்ட ரீல் விடுற? தம்மா துண்டு தண்ணி இதுக்குள்ள எப்படா போகாம இருக்க முடியும்? என்னால நம்பவே முடியலடா.
2: நம்ப வைக்கிறதுல வாட்சை கணத்துல போட்டியாடா? எப்படி எடுக்கிறது?
1: இப்ப போட்டவனே எடுக்க போறான். பாடுறான், போடா உள்ள.
6: தலை, தப்பு பண்ணிட்டீங்க. அவருக்கு நீச்சல் தெரியாது. இப்ப என்ன பண்றது?
1: உடனடியா தீயணைப்பு நிலையத்துக்கு போங்க. அதுக்கு பக்கத்துல பிருந்தா ஒயின்ஸ் இருக்கு. அங்க இன்னையில இருந்து ஒரு குவார்டர் கம்மியா வாங்கடா. ஏய் புல்புல், நீ என்ன சிம்ரன் மாதிரி டெய்லி 27 வாட்டி குளிப்பியா?
4: இல்லையே.
1: பின்ன தலை எப்படி விரிச்சு போட்டுட்டு இருக்க? எங்க போற?
4: கிளாஸ் ரூமுக்கு.
1: கிளாஸ் ரூமுக்கு இப்படியா போறது? அபவுட் ஹேண்ட். படிக்க போற இடத்துல பண்போடு நடந்துக்கணும்.
4: தேங்க்ஸ் பூபதி. நவ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் பூபதி.
1: ஓகே, இட்ஸ் ஆல் ரைட்.
5: வா, லக்கி பேண்ட் இல்லமா, உன் கைய ஜிலுன்னு இருக்கு.
1: அப்படியா? ஏய் ஜில் ஜில், நீ வீட்டுக்கு தானே
4: போற? ஆமா.
1: அபவுட் ஹேண்ட்.
4: தேங்க்ஸ்.
1: வணக்கம்
7: பூபதி, வராரு.
1: பட்டன் ஒழுங்கா போடு சார். பிஸியா இருந்தே கூப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க,
7: அதான்
1: வந்தேன். அது மரியாதை இல்ல சார், பரவாயில்ல.
7: நான் உன்னை ப்ரொஃபஸரா கூப்பிடல.
1: ஏன், வேலையை விட்டீங்களா சார்?
7: ஃப்ரெண்டா தான் கூப்பிட்டுருக்கேன்.
1: ஃப்ரெண்டுனா உயிரையும் கொடுப்பா சார் ஆள்தோட்ட பூபதி, சொல்லுங்க.
8: அது என்ன ஆள்தோட்டம்?
1: அது ஒரு பெரிய கதை சார். எங்க அம்மா கரும்பு தோட்டத்துல வேலை பார்த்தாங்க, எங்க அப்பா கடலை தோட்டத்துல வேலை பார்த்தாரு, ரெண்டு பேரும் மிளகாய் தோட்டத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஒரு மைல்டு லவ் டெவலப் ஆயிடுச்சு. அதன் விளைவா நான் முந்திரி தோட்டத்துல பிறந்தேன். நான் இப்ப இருக்கிறது பாடர் தோட்டம். இப்படி ஆள் தோட்டம் என்னுடைய வாழ்க்கையில கலந்து போனதுனால எல்லாரும் என்ன ஆள் தோட்ட பூபதினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர்ல சினிமா பாட்டு கூட ஒண்ணு ஹிட் ஆயிருக்கு.
8: அதுக்கு அவ எழு பிச்சுவா பக்ரின்னு ஏதோ ரவுடி பேர் தான் நீ வச்சிருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: நைஸ் ஜோக். சொல்லுங்க
8: பூபதி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்.
1: ஹெல்ப்பா? யாரை தூக்கணும் சொல்லுங்க.
8: நம்ம காலேஜ்ல படிக்கிற சண்மதி ஒருத்தனை லவ் பண்றான்.
1: அடே யார் சார் அந்த லக்கி ஃபெல்லோ?
8: அதான் தெரியல.
1: ஓ,
8: தினம் போன் பண்றான் பேசுறான்.
1: ஆள் தோட்ட பூபதி இல்லடா. ஏண்டா டேய், ஐடியா தோத்த உடனே என்ன எப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க, இப்ப ஐடியா ஜெயிச்சிருச்சு, என்ன சுத்தி எவ்வளவு கிளாஸ் தான். ஓகே, சியர்ஸ். என்னடா கத்தி டிஸ்டர்ப் ஆகுது, வெளிய யாருன்னு பாடுறான்.
9: நம்மால தான் தல.
1: நம்மால் தானா? படு.
9: ஆமா
1: படு. வாடா கஸ்மாலம், நேரா உள்ள வர வேண்டியதானே, அதனை வெளியே நின்று வேவு பாக்குறது.
10: எல்லாரும் பயம் தான் தல, நீ டென்ஷன்ல இருப்ப.
9: தல, நீ காமிச்சி அந்த பொண்ணு
10: சூப்பர்.
1: டேய், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுரா. ஆயிருந்தா இருந்தாலும் அது இன்னொருத்த லவ் பண்ற பொண்ணு, அதை பத்தி கமெண்ட் அடிக்கிறது தப்பு. ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீ அது கூட அப்படி பேசிக்கிட்டே இரு. ஒரிஜினல் வந்த உடனே நீ எஸ்கேப் ஆயிக்கணும்.
10: தல, அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடம். அதான் இந்த சொக்கா பேண்ட் ஷூ எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டேன்.
1: அது என்ன?
10: அதுக்கு வேண்டிய அமௌண்ட்
1: எவ்வளவு?
10: 100 ரூபாய்.
1: 100 ரூபாயா? 50 தான் ஆகுது போல இருக்குது.
10: ப்ராப்ளம் தான் தல, குவார்டர்.
1: அதுவா? நம்ம பிரச்சனை தான். படுத்து படுத்து. இந்தா
10: இன்னைக்கு ஓகே, ஆனா நாளைக்கு நாளானிக்கு அதுக்கப்புறம்
1: அவ்வளவு நாள்லாம் தேவைப்படாதரா. கூடிய சீக்கிரம் அந்த ஒரிஜினல் வெளியே வரப்போறான் பாரு.
9: என்ன தல,
11: ஸ்டைல் இல்லாத பூபதி பார்க்கும் போது நுரம் இல்லாத பீரை பாக்குற மாதிரி இருக்கு.
1: எப்படிடா ஸ்டைல் பண்ண முடியும்? நானே குழம்பி போயிருக்கிறேன்.
6: விஸ்கி கிளாஸே தள்ளாடுனா அப்ப குடிக்கிறவன் எங்க போவான்? பூபதி குழம்புனதா சரித்திரம் இல்ல.
1: ஆனா பூகோளம் இருக்குதுரா. சண்முதியுடைய காதலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம ஒரு ஃப்ராட செட் பண்ணி அனுப்புறோம். அவன் நேத்து வரைக்கும் அவ முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ அவளை பின்னாடி உட்கார வைக்கிறான். நாளைக்கே அவளுடைய மடிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான்னா சொல்ல முடியாதா? ஆனா அந்த ஒரிஜினல் வெளியே வரமாட்டேங்கிறானா.
9: சிகரெட்டுக்கு இந்த பீடி அட்ஜஸ்ட் பண்ணி தப்பா நினைக்கூடாது. அவன் காலேஜ் கேன்டீன்லயும் ரூம்லயும் உட்காந்து பேசியிருந்தானா, விஷயம் வெளியில எப்படி தெரியும்? காலேஜ் பூரா விஷயம் தெரிஞ்சாதானே ஒரிஜினல் வெளியில வருவான்.
1: கரெக்டா சொன்னடா. நான் ஆரம்பிக்கிறேன்டா நீ என்னுடைய பப்ளிசிட்டிய. பாலா சண்மதி காதல். என்னடா எழுதிட்டீங்களா?
11: காலேஜ் பூரா ஒரு இடம் விடாம எல்லாம்
1: நீ என்ன எழுதுன?
9: பாலா சண்மதி சாய்ஷை.
1: நீ என்ன?
6: சண்மதி பாலா ஜங் ஜங்.
1: நீ
6: சண்மதி பாலா கச்ச கச்சா.
1: அடாடாடாடா, புது புது வார்த்தைகளை போட்டு எப்படியெல்லாம் தமிழ் மொழிய டெவலப் பண்ணிருக்கீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் வெளியிருந்து ஒருத்த வந்து தமிழை அழிக்கவே முடியாதுடா.
6: ரொம்ப புகழாத தல.
1: அடா சக்க,
9: இதுக்கப்புறமாவது அந்த ஒரிஜினல் வந்துருவானா?
1: கண்டிப்பா வருவான்டா.
6: தல, இப்படி சோரெல்லாம் இருக்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
1: டேய், நம்ம ஊரே ஒரு பப்ளிசிட்டி ஊர்ரா. கையில ஒரு கறித்துண்டு கிடைச்சதுடா, அதை வச்சு கணக்கு வாத்தியாருக்கும் தமிழ் டீச்சருக்கும் சம்திங் சம்திங்னு கக்கு சோத்துல எழுதுற பாரம்பரியத்துல வந்தவங்கடா ராம. அதனாலதான் பின்னால பிறந்த நாள்னா போஸ்டர் அடிக்கிறான், பொண்ணு பூ படைஞ்சா போஸ்டர் அடிக்கிறான், தலைவர் செத்துட்டாலும் இலையாக இருந்தாயே இன்று சருகாக உதிர்ந்தாயேன்னு ஒரு கவிதை எழுதி கருப்பு கலர்ல ஒரு போஸ்டர் அடிச்சு அதை எங்க ஒட்டுறா தெரியுமாடா? பஸ் மார்க்கங்கள்னு கவர்மெண்ட் போட்டிருக்கானே, அது மேல ஒட்டி விட்டு போயிடுறான்டா. நம்ம ஆளுங்க எந்த பஸ்ல ஏறுறதுன்னு தெரியாம பூபதியும் ஃபாலோ பண்ணிருக்கான். நீ வேணா பாரு, விஷயம் வெளியே பரவி ஒரிஜினல் எங்க இருந்தாலும் இன்னும் 1 மினிட்ல உள்ள குதிக்க போறான்டா. ஏன்டா இப்ப கைதட்டீங்க?
9: மூச்சு விடாம பேசுனீங்க.
1: இன்னும் 2 ஜெனரேஷன் ஆனாலும் நம்ம உருப்பட முடியாதுடா. என்னடா இது, பாலா சண்முதினி எழுதி மேல 2 ஆர்ச்சின மட்டும் போட்டு விட்டீங்க.
6: தலைவர் என்ன பண்ண?
1: நடுவுல அம்பா உடுங்கடா.

காமெடி கலாட்டா நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு ரசிச்சுட்டே இருந்தீங்க. சோ ஒலிகாரமிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க வீக்கனை என்ஜாய் பண்ணலாம். விடுமுறை கொண்டாட்டத்தின் ஊடாக விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தோத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் ஆனந்தி. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வாரன். இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் ஜி. அடுத்த வசனத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கூலான மாலை நேர வணக்கம். இன்றும் உங்களை விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சுப்பிட்டான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? அன்சித். எப்படி இருக்கீங்க அன்சித்? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்லா இருக்கிறேன்.
0: நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சத்தமா இருக்கே, வேலையா?
1: இல்ல இல்ல, நான் ஸ்டடி.
0: ஆஹா, அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: அப்படியா?
1: ஓ,
0: சரி சரி. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அன்சித்?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்ன தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது, செல்லனோர் காதல் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:16.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தான்.

மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா அப்படியே கூலா இந்த பக்கம் வாங்க பேசலாம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் அலிப்பினுடாக ஒரு சொந்தம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்
1: அதுதானே.
0: அதுதானே அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அதுதானே அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்கும் தான்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இது செல்லமே திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் கே கே அவரோடு இணைந்து சீன்மை பாடும் பாடல்.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: ஒரே நாள்ல உலகம் பூராவும் பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
4: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்டை கொடுத்து
5: அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
3: இதுல ஒன்னும் ஜல்பரி வராது.
4: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சிங்கம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷம்.

0: அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கும்.
1: வீட்டுல எல்லாரும் வசந்த குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
0: வசந்த குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, இவ்ளோ விசாரிக்கிறீங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன், வீட்டுல எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறாங்க.
0: அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்ச 4 மணிக்கே டீ குடிச்சிருவோம்.
0: டீ எல்லாம்
1: நீங்க டீ குடிச்சீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்.
1: அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் மீனாச்சு. அந்த பாடல் சரி, குளிச்சு வச்ச கொக்கா கோலா போலே வந்தாலே மேலே பொங்கி வந்தாலே.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரி சரி
0: சரி. படத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, கொழும்பு 12 மணி வட்டாரம், குணசேன, சப்போர்ட், வசந்த குமார், பதுட ராஜமாணிக்கன், ராஜேந்திரன், வெளிமட செல்வம், பத்துல ஐயாக்கான், கிருஷ்ணமதா, ஆட்டோ, விஸ்வநாதன், உமாச்சரன், திருமதி ராஜா, சாரா, முந்தாஜ் பேகன், ரிஸ்கா, அருண்மொழி, மேரில் தா, அது போல சாம்குமார், மனோராங்கல, தனலட்சுமி, வளர்ச்சின, பத்மா, இந்த நேரத்துல வசனங்கள் மணிவேற்காம், விசேஷமா உங்களுக்காக கேப்போம். நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, போக்கிரி திரைப்படத்திற்காக மணி சர்மாவின் இசையில்.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறமாலை 6:44.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அர்ஜுன். ஒலிக்கும் பாடல் இது வேதம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு 620 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அதிநவீன உபகரண வசதி. கைது செய்யப்பட்ட சிரான் பாசிக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு, விசாரணைகளில் அம்பலம். தாமதமடைந்த 9000 அரசு இரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் ஒரு மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. அங்குலான கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகில் இருந்து 11 பேர் மீட்பு, ஒருவர் மாயம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், 38 பேர் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். தற்போதைய அரசாங்கம் சுகாதாரத்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார். கண்டி தேசிய வைத்தியசாலையில் 8000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு 620 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் அமைச்சரினால் வழங்கி வைக்கப்பட்டது. நோயாளர் சிகிச்சைகளுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் குறித்த பௌதிக வளங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கூடுதலான காத்திருப்பு பட்டியல் காணப்படுவது கண்டி தேசிய வைத்தியசாலையில் ஆகும். அதனை கவனத்தில் கொண்டு 8000 மில்லியன் ரூபாய் செலவில் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வைத்தியசாலையின் கதிரியக்க சிகிச்சை பிரிவுக்காக 2வது சிடி ஸ்கேன் இயந்திரத்தை பெற்றுக் கொடுத்தல், இருதய கெரித்தர் ஆய்வுக்கூடத்தை ஸ்தாபித்தல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய மெமோகிராபி இயந்திரத்தை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடு என்பன இதன்போது இடம்பெற்றது. மேலும் பல வேலை திட்டங்கள் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2200 கட்டில்களை கொண்ட கண்டி தேசிய வைத்தியசாலை இந்நாட்டில் மிகவும் பரபரப்பாக இயங்கும் வைத்தியசாலைகளில் ஒன்றாகும். நிகழ்வில் பிரதியமைச்சர் வைத்தியர் ஹங்சக்க விஜயமுனியும் இதன்போது கலந்து கொண்டார். இலங்கைக்கு பெருமளவு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் பிரதான வர்த்தகர்கள் 5 பேருக்கு சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் முகமது சிரான் பாசிக் நேற்றிரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். துபாய் இராச்சியத்தில் செல்வந்தராக அடையாளப்படுத்திக் கொண்டு நீண்ட காலமாக இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்திச் சென்ற 48 வயதான சிரான் பாசிக் கடந்த மே மாதம் 26 தேதி துபாய் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படை குழுவின் ஊடாக துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்குரிய விமானம் மூலம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகம், போதைப்பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்து விநியோகித்தல், சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியமை, ஆயுதங்களை வைத்திருந்தமை, சட்டவிரோத செயற்பாடுகள் பலவற்றை முன்னெடுத்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சிரான் பாசிக்கிற்கு எதிராக காணப்படுகின்றது. தெஹிவள கழுபோவில பிரதேசத்தைச் சேர்ந்த சிரான் பாசிக் தெஹிவள, மாவனல்ல, கொழும்பு தெற்கு உள்ளிட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு ஹெரோயின், ஐஸ் போதைப்பொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார். வெலேசுதா என்பவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இலங்கைக்கான போதைப்பொருள் வலையமைப்பின் 2வது பிரபல போதைப்பொருள் வர்த்தகராக சிரான் பாசிக் அடையாளப்படுத்தப்படுகின்றார். 2016 ஆண்டில் கிருளப்பனை பிரதேசத்தில் வைத்து ஹெரோயின் போதைப்பொருளுடன் அவர் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டார். குறித்த வழக்கு வருடக்கணக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீஸ் அதிகாரிகள் முன்வைத்த சாட்சியங்களில் பாரதூரமான முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையில் 2024 ஆண்டு குறித்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2018 ஆண்டு பாதுகாப்பு பிரிவினரால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் சட்டவிரோதமாக ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு தப்பிச் சென்றார். நீண்ட காலமாக அவர் ஈரானின் போதைப்பொருள் வலையமைப்புடன் நேரடி தொடர்புகளை பேணி கடல் வழியாக இலங்கைக்கு போதைப்பொருளை கொண்டு வந்துள்ளார். தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள சிரான் பாசிக் தொடர்பில் போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. 72 மணிச்சாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாகி நாட்டில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன்போது குறிப்பிட்டார். தற்போது தாமதமாகியுள்ள 9000 அரச பகுப்பாய்வு அறிக்கைகளை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பல்லஞ்சேனி சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அங்கு நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் கைதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். எதிர்காலத்தில் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் சென்று பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்த உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கூட்டுறவு வேலை திட்டத்தை வலுப்படுத்தி அதன் உறுப்பினர்களை பாதுகாக்க புதிய சட்டவரைவு விரைவில் கொண்டுவரப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய சட்டவரைவை தயாரிக்கும் நோக்கில் விசேட 2 நாள் செயலமர்வு கொழும்பில் இடம்பெற்றது. சகல மாகாண சபையினை உள்ளடக்கும் வகையில் செயலமர்வு இடம்பெற்றது. தற்போது காணப்படும் கூட்டுறவு சட்ட மூலத்தில் காணப்படும் சட்ட ரீதியிலான குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கூட்டுறவு வேலை திட்டத்தை வலுவான தூணாக கட்டியெழுப்ப வேண்டுமென அமைச்சர் வசந்த சமரசிங்க அதன்போது குறிப்பிட்டார். காணப்படும் சட்ட ரீதியிலான வெற்றிடங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் மோசடிகளை தடுத்து மக்கள் வைப்பிலிடும் பணத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குறித்த சட்ட வரைவு கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மாகாண ஆளுநர்கள், கூட்டுறவு ஆணையாளர் மற்றும் துறைசார் அதிகாரிகளின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை கொண்டு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விடயங்களையும் உள்ளடக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்குலான கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் விபத்துக்குள்ளான கடற்படைக்குரிய விரைவு படகில் இருந்த 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் காணாமல் போயுள்ளார். ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது குறித்த விரைவு படகு இன்று முற்பகல் 11:40 விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகில் 12 அதிகாரிகள் பயணித்திருந்ததாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உடனடியாக வழங்கப்பட்ட தகவலை அடுத்து இலங்கை விமானப்படையின் ஒத்துழைப்புடன் படகில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் படகை கண்காணிப்பதற்கு விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர் மற்றும் Bell 412 ரக ஹெலிகாப்டர் ஆகியன ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகளின் போது அங்குலான போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் மற்றும் மீனவர்களின் ஒத்துழைப்பும் இதன்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா இன்று இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்புள்ளி ஞான பிரகாசம் ஆண்டகை மற்றும் கொழும்பு பேராயர் அதிவணக்கத்திற்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் தலைமையில் பதுளை மறைமாவட்ட ஆயர் யூட் நிஷாந்த சில்வா, மன்னார் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, அனுராதபுரம் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஆயர் நோபர்ட் அன்ட்ராடி ஆண்டகை ஆகியோர் இணைந்து திருவிழாவை திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றதோடு மடு அன்னையின் ஆசி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவிழா திருப்பலியில் மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை SJ பெப்பி சோசை அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை பி கிறிஸ்து நேசரத்னம் அடிகளார், அருத்தந்தையர்கள், அருச்சோகதரிகள், அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் சர்வதேச இசைக்கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவருமான அதிவணக்கத்துக்குரிய பிதா அருட்கலாநிதி எஸ் சந்திர பெர்னாண்டோ, பாலஸ்தீன அரசின் தூதுவர் இஹாப் IM கலில் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டதோடு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபை இவ்வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 300 மில்லியன் ரூபாய் நிகர இலாபத்தை ஈட்டியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக 6 மாதங்களுக்குள் இவ்வாறான சாதனை மிகுந்த இலக்கை அடைய முடிந்துள்ளமை விசேட அம்சமாகும். நிதி லாபம் மற்றும் சுகாதார நல்லிணக்கம் நலன்மிக்க நாட்டுக்காக தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபை செயல்படுகின்றது. நிறுவனத்தின் சகல ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உரிய தலைமைத்துவத்தின் கீழ் அதன் இலாபம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. குறித்த நிறுவனத்தின் நிதி நிர்வாகம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக புத்தரை மற்றும் சோள உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகள், உற்பத்தி செயற்பாடுகள், பெறுமதி சேர் உற்பத்திகளை சந்தைக்கு விநியோகித்தல் உள்ளிட்ட புதிய வேலை திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையே இதற்கு முக்கிய காரணமாகும். குறித்த இலாபத்தை அடைவதற்கு கோழி பண்ணைகளின் ஊடாக கூடுதல் பங்களிப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. கரந்தகொல்ல, மிரிஸ்வத்த மற்றும் மாவத்த ஆகிய பொய்லர் கோழி பண்ணைகள் அவற்றில் முக்கியமானவையாகும். அத்தோடு கோழி இறைச்சியின் விலை துரிதமாக அதிகரித்த சந்தர்ப்பத்தில் நிலையான விலையில் நுகர்வோருக்கு அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்தமை மற்றொரு விசேட அம்சமாகும். 1973 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கால்நடை வள அபிவிருத்தி சபை தற்போது 30 பண்ணைகளில் பயிற்றுவிப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் 32 பால் உற்பத்தி வேலை திட்டங்களுடன் கூடிய பிரிவுகளை கொண்டுள்ளது. கால்நடை வள அபிவிருத்தி சபையின் பண்ணைகள் பல நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டதாக அபிவிருத்தி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல்கள் மற்றும் மாதிரி செயற்பாடுகளுக்கான சஞ்சிகை வெளியீடு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய முன்பராய கல்வி விடையதான வரையறைகள், ஆசிரியர் வழிகாட்டல்கள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள செயற்பாடுகளின் வழிகாட்டுதல் தொடர்பில் அதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தம் முன்பராய சிறுவர் கல்வியுடன் ஆரம்பிக்கப்படுவதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்றாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிலையில் அதற்கு இணைவாக இலங்கையிலும் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டியில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயங்களில் நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டார். கலை கலாசார நிகழ்வுகளும் இதன்போது இடம்பெற்றன. இந்நிகழ்வில் இந்தியாவில் 80th சுதந்திர தின நிகழ்வையொட்டி கண்டியிலுள்ள இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கண்டியிலுள்ள உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தூதுவர் வி எஸ் சரண்யா தலைமையில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வு மத்திய மாகாண ஆளுநர், விசேட வைத்திய நிபுணர் ஹர்ஸ் சுரங்க பெர்னாண்டோ, கண்டி மாநகர முதல்வர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்க, மத்திய மாகாண பிரதம செயலாளர் எம் ஏ பிரேமசிங்க, கண்டி தலதா மாளிகையின் தேவதன நிலமே, மல்வத்து பீட அனுநாயக தேரர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவின் மத்திய தீவு கூட்டத்தை அண்மித்த பகுதிகளில் இன்று அதிகாலை 3:28 மணியளவில் 7.7 மெக்னிடியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து 5.9, 5.6 மற்றும் 6.1 எனும் மெக்னிடியூட் அளவுகளில் 3 அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேசிய புவியியல் ஆய்வு முகவரகம் அறிவித்துள்ளதோடு சுனாமி எச்சரிக்கையை விடுத்திருந்தது. பின்னர் குறித்த சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் பலவற்றிற்கு சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் மெக்சிகன் பிராந்தியத்தில் 2 வீடுகளிலும் வனாந்திர பிரதேசம் ஒன்றிலும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. சம்பவங்களில் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட நபர் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 39 வயதான நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் பின்னர் அவர் பயணித்த மோட்டார் வாகனம் வனாந்திர பகுதியிலிருந்து போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து துப்பாக்கிதாரி மற்றும் மற்றொருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு 620 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அதிநவீன உபகரண வசதி. கைது செய்யப்பட்ட சிரான் பாசிக்கிற்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு, விசாரணைகளில் அம்பலம். தாமதமடைந்த 9,000 அரசு இரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்யப்படும். அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. அங்குலான கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகிலிருந்து 11 பேர் மீட்பு, ஒருவர் மாயம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், 38 பேர் பலி. இத்துடன் வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோட்டிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். இது நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோட்டிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 26, 41, 55, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 26, 41, 55, 63. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,11,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். 4,965 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீனராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 47, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக மீனராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 12, 47, 56. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,69,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளநீல ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,153 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் போல் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 4, 25, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 5, 1, 6, 3 தெரிவாக இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 5, 1, 6, 3 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,06,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணீர சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,414 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 25, 50, 67, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 25, 50, 67, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 2, 6, 2, 4 தெரிவாக இருக்கிறது. 2,00,000 பரிசுகள் மொத்தமாக 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,98,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் பச்சை நிற சனித அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,429 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 12, 16, 41, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 12, 16, 41, 63. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,44,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,92,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற கப்பருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,083 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 14, 18, 21. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 14, 18, 21. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,72,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சசிகலத்திற்கான அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாலு சீட்டில் இருக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 987 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 9, 0, 6, 1, 4 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 7, 9, 0, 6, 1, 4 நேற்றைய நாளில் மொத்தமாக 40,81,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான நீல நிற சுப்பிரிதன சம்பதத்திற்கான இன்றைய குரோனோ செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாய் சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், 461 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 0, 6, 1, 4 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 0, 6, 1, 4 நேற்றைய நாளில் 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,18,600 ரூபாய் பெறுவதான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: பேசுறீங்க?
1: பிரபாகரன்.
0: பிரபாகரன், எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் பயமா இருக்கும்.
1: நான் போன் எடுத்து அழைப்பாட பேசிருந்தானே, அவங்களுக்கு ஒரு 50 வயசா இருக்கும், இப்ப உங்களுக்கு ஒரு 25 வயசா இருக்கும். அக்கானு கழிக்கிறாங்க சார்,
0: விளங்குது. சரி, இப்ப அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஹரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லிந்துலேஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரண்யா மற்றும் அனீஃபா, யோகராணி, ரமேஷ், விஜயா மற்றும் தமிழ்ச்செல்வன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தரணி கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு ஹட்டன்ல இருந்து. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சண்முக சுந்தரம் மதுரையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். போடிஸ் என்சில இருந்து பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அம்மா மின்னல் கொடி மற்றும் அண்ணன் பரமேஸ்வரன், அன்னி விஜயகுமாரி, மகள்களான பபிதா மற்றும் விது, மகன் சரண் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டைமன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்திக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் பண்டார வலையில இருந்த வினோதன், வினோ மற்றும் லதா, கிருஷாந்தன், ரோசன், சவினாஸ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒழிக்கும் பாடல் இது, முகவரி திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில்.

நம்பிக்கையின் நேரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91 சங்கீதம் 15-16 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது.

0: தாத்தா, இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி

0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். ஜார்ஜ் தனக்கு தெரிந்த ஒரு அங்கிளை சந்திப்பதற்காக வைத்தியசாலைக்கு வருகிறான். அந்த அங்கிள் சிறு வயதிலிருந்தே ஜார்ஜுக்கு நன்கு தெரிந்தவர். ஜார்ஜின் அப்பாவின் நெருங்கிய நண்பர். ஆகவே ஜார்ஜ் சிறு வயதிலிருந்தே மிகவும் அன்பாக அவரோடு பழகியிருந்தான். ஆனால் திடீரென அவர் சுகவீனமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டதும் அங்கே செல்கிறான். Excuse me, ward number 52 எந்த பக்கம் இருக்கு?
1: அந்த பக்கமா போங்க சார், லெஃப்ட்.
0: தேங்க்யூ. அங்கிள் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் கண்ணு முழிச்சதும் பேசுவோம். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் ஜார்ஜ் சந்திக்க வந்த நாதன் அங்கிள். நாதன் அங்கிளை அவ்வாறு கண்டதே இல்லை அவன். இளம் வயதில் மிகவும் துடிப்பாக இருந்த ஒருவர், எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் நன்றாக ஓடியாடி இருந்த ஒருவர் இப்படி படுக்கையில் கவலைக்கிடமாக இருப்பதை பார்க்கும் பொழுது ஜார்ஜுக்கு மிகவும் கவலை அளித்தது. சில நொடிகளில் நாதன் அங்கிள் கண் திறக்கிறார்.
2: அந்த கண்ணாடி எடுங்க, என்னால சரியா பார்க்க முடியல. யார் நீங்க?
0: அங்கிள், இந்தாங்க கண்ணாடி போட்டுக்கோங்க.
2: ஜார்ஜ், என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன் அங்கிள். உங்களுக்கு எப்படி?
2: நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பேனே தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க என்னை காப்பாத்துறது கஷ்டம்னு. உடம்பு முழுக்க வலி, வேதனை, மூச்சு எடுக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறேன். சரியா சாப்பிட கூட முடியல. சாப்பிடும் போது தொண்டையெல்லாம் நோகுது.
0: அங்கிள், அங்கிள், சரி சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க ரெஸ்ட் எடுங்க. இதோ இதுல பழங்கள் இருக்கு, சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன், உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிருங்கள். நான் இன்னொரு நேரம் வந்து உங்களை பார்க்கறேன்.
2: சரி சரிப்பா, சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி என்னை பார்க்க வந்ததுக்கு.
0: ஜார்ஜ் நாதனங்களை சந்தித்து விட்டு பஸ்ஸில் ஏறி வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனதில் எண்ணங்கள் தோன்றின. நாதனங்களை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் தன்னுடைய இளமை காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தார். எப்பவுமே சிரிச்சு பேசி சந்தோஷமா விளையாடி ஆடி பாடி இருந்தார். ஆனா அவர் இப்படி ஆனதுக்கு காரணம் அவருடைய தீய பழக்க வழக்கங்களும் அவர் சேர்ந்திருந்த கெட்ட நண்பர்களும் தான். அந்த தீய பழக்க வழக்கங்களும் அவருடைய கூடாத நண்பர்களும் சேர்ந்து இவரை இந்த இடத்துக்கு தள்ளி இருக்காங்க. நாதனங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நானும் சில விஷயங்களை மாத்திக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நாட்கள் போக போக சூழ்நிலைகள் மாறலாம். நாதனங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வேதத்தில் உள்ள இந்த வசனங்கள் தான் ஞாபகம் வருது. முதலாம் சங்கீதத்துல முதல் மூன்று வசனங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தைகள் என்னுடைய மனசுக்குள்ள எதிரொலிக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் நான் தவறான வழிக்கு போய்விடாத படிக்க எப்பொழுதும் உண்மையே சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க.

நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். ஜெப விண்ணப்பத்திற்கான நேரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெப தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெப தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கஹூப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய புதிய அன்னகத்தை கொண்ட அதிகார ஆவியின் கனிகள் எத்தனை? கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மோசேக்கு பின்பு இஸ்ரவேலரை வழிநடத்தியவர் யார் என்பதே. இதற்கான சரியான பதில் யோசுவா. இந்த பதிலை யோசுவா முதலாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பி வைத்த நேர்கள் ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் வடக்கு, திருமதி ஆர் தியாகராஜ் அடிக்கோய, ஜேக்கப் ஞானதர்ஷினி வெலிவோயா அப்பர் டிவிஷன் ஹெடன், பி ஆர் ரோனன் எட்லின் நாவலப்பிட்டியம், MP மூர்த்தி கினிகத்தேனை, சசி, சுபா, மெர்சி, ஜோஷுவா, ஜெருஷா, ரக்ஷான், ரக்ஷானி ஆகியோர் தெமோதர எல், கிறிஸ்டின் ராஜ் ஊரணி, டி ரோஹித் ராஜ், டி அசெல் எரிக், டி தினோஷகன், டி தமிழினி ஆகியோர் சரியான பதில். இவர்கள் நயன்சா டிவிஷன் மஸ்கிலியாவிலிருந்து பதிலை அனுப்பியிருந்தார்கள். அதனத்தில் திரு விஜயகுமார் முகமலை, டி வளர்மதி, தலுபத்து நீர்கொழும்பிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய் என்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது? நீ எங்கே இருக்கிறாய் என்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: FM. Brett of Tamil.
1: பழ பழங்க
2: பழனி பச்சா
1: மினிமினுங்க
2: செங்கரட்டி
1: செவத்து பிள்ளை
2: கிண்ணாபன்.

0: வாக்கியமா?
1: இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல வணக்கம். வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
2: நலமா உச்சாம இருக்கேன்.
1: விஸ்வநாதன் சாப்பிட்டீங்களா?
2: அப்புறம்
1: சொல்லுங்க விஸ்வநாதன், இன்னைக்கு எப்படி சவாரி எல்லாம்? சரி சரி, இப்ப என்ன சாப்பாடு ரெடியா இருக்குதா?
2: அருள்மொழி முந்தாஸ்தரியும் மருத்துவ சின்ன மகாதேவி மகாநலமூர்த்தி சோமசிரி தயாளன் சிரித்தான் அது கிருஷ்ண தம்பி கண்டிக்கு சங்கத்துறை சுலைமான் சமூகநாதன் முகந்தலா தாராணி அம்மா
1: நன்றி நன்றி.

0: பொன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.8 FM அலைவரிசையின் ஊடாக தற்போது நேரம் பாத்தீங்கன்னா 8:00 கடந்து 18 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், இரவு நேர வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பதுளையிலிருந்து ஞானகுரு பேசுறேன்.
0: பதுளையிலிருந்து ஞானகுரு, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன், நீ நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வேலை முடிஞ்சு வந்து அப்படியே பாட்டு கேட்டுருக்கேன். நல்ல பாட்டு போடுறீங்க.
0: அப்படியா, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அன்பரசன், துயரசன், பிள்ளையரான கிருதார்த்தி, தக்ஷலா தேவி, காயத்ரி, சன்மிதன்யா, குளோரிடா மற்றும் நண்பர்களான ரில்வான், பாரதி, தியாக மேரி, மெடோனா, சுபஸ்ரீனி, இதுக்கும் பாடுத்தாங்க.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி ஆனந்தி.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சி சூப்பர் என்று சொல்லி நானோயா அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் என்று சொல்லி அக்கறை பெற்று ஜோ நீகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சென்னை நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று லண்டன் குமுதுராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேருவழை தர்கா நகரில் இருந்த ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பு கலந்த இரவு நேர வணக்கம் சகோதரி. மஸ்கெலியா கங்கைவத்தையை சேர்ந்த டிசான் மற்றும் டிலான், சஜீவன், கம்சிகா, சச்சுன் மற்றும் தனு, டிலுக்ஷனா, ரித்திக் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சி அருமை ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேர்வளையில் இருந்த ரிஸ்வான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கடுவளை மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை என்று சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மீன்பிடி கந்தையிலிருந்து அன்பான இரவு நேர வணக்கம், திகழையில் இருந்து டில்சான் மற்றும் அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிருஷ்ணா மற்றும் சர்மிளா, நிரோஷன், மனோஜ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின்

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொழுகிறது. நேரம் 8:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம்
3: FM. ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
4: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
5: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானே.
3: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராது.
4: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? பாடல் கேக்குறீங்களா? அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. முதல் தடவை என்னோட பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க. சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணிக்கம் ஆனந்தி பாடல்கள் அனைத்தும் இருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குறிஞ்சாக்கணியிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா.

வந்திருக்காரு அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் மூதூர் பட்டத்திலிருந்து வடிவேல் வசந்த வானொலியின் அபிமான நேர் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பிரியமான இரவு நேர வணக்கம் ஆனந்தி நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. இன்பராஜ் மற்றும் அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பதுளையிலிருந்து இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அஜித் இணைந்திருக்காங்க. மஸ்கெலியாவிலிருந்து அன்பான இரவு நேர வணக்கம். கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அக்கறை பெற்ற பொப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரக்கலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கமலவேணி, டில்ரோக்சன், யஸ்மினா மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இந்துக்கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. தாமிரபரணி ராணி ஐயா திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில்

0: ஹிந்தி உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அர்ஜுன். ஒளிக்கும் பாடல் இது. முதல் பண் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இருந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
2: ரத்னபுரியில
1: இருந்து சுரேஷ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு அக்கா. அப்ப காவத்தில அக்கா நல்ல சுகமா இருக்கீங்களா?
1: விலங்கல்ல
2: அக்கா, நல்ல சுகமா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க சுரேஷ், சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா, சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
2: வீட்டுல அக்கா மகன் இருக்காரு, அண்ணா இருக்காரு, நான் இருக்கேன். அக்கா மூணு பேர் தான் இருக்கிறோம்.
1: சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க
2: அக்கா? அடுத்த பாடல் அக்கா கடல்ல உள்ள எல்லாத்துக்கும், வசந்த மறை பாடல் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல பாட்டு வேணும் அக்கா.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி. தொடர்ந்து ஒளிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றியான நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர ஈரவந்தனங்கள். தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111 சரி என்று ஆரம்பத்திலேயே எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். சுதாகரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க? பாட்டு கேக்க
1: அஸ்வின் மற்றும் மக்களே ராஜேந்திரன் நம்பளை பாட்டு
0: சரிங்க. நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சார்ந்த ரங்கநாயகி.
0: ரங்கநாயகி
1: சேர்த்துக்கொள்ளலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இது?
2: புல்மோட்டையில
0: இருந்து சைக்கிள்
2: கபூர். நன்றி.
0: நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேம்பம். நேரம் இரவு 9:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிடம் நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம், நான் தோப்பூர் செல்வனார்
0: மொய்தீன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பராக சார். எப்படி சுகமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் மொய்தீன். நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை மொய்தீன்? சரி, அப்புறம் சொல்லுங்க மைதீன், நீங்க யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க
1: சார்? கம்பா மஜித் நானா, பரதீசர் அருள்மொழி, வத்தல ஐயா கண்ணு, தோப்பூர் ஹனிபாஸ் சார், செல்வனார் கோழிக்கட முகமது அன்பர் மச்சானுக்காக, முக்கியமா உங்களுக்காக சார். எனக்கு ஒரு பாடல் தான் சார்.
0: என்ன பாடல் சார்?
1: கன்னத்தில் என்னடி காயம், வண்ணக்கிவி செய்த மாயமுட பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு சார். எனக்கு முடிஞ்சா தாங்க சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார, நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், ரத்னகுள்ள முத்துசாமி. நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்க முத்துசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் மறந்து குடிச்சிட்டு பாட்டுக்கு, நல்ல ஒரு பாட்டு போனது நல்ல சுதியா இருந்துச்சு எனக்கு,
0: ரொம்ப சந்தோஷம். முத்துசாமி மருந்து எல்லாம் குடிச்சு ஜாலியா பாட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன?
2: ஆமா ஆமா, அப்படிதான் மேலுக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யார் நாம இருக்காங்க முத்துசாமி?
2: துவிந்த மாத்தியா, ஆத்தர் ஐயா, நியால் மாத்தியா, அவரு கேளம் அசனை அணுகிக்கான்னு கேட்போம். நல்ல ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, நன்றி
2: நன்றி, வணக்கம். Thank you.

0: ஏன்னா ஒரே நாள்ல உலகம் பூராவும் பப்ளிசிட்டி ஆகணுமா ஈண்டா? நாங்க என்ன செய்யணும்னா,
1: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்டை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
0: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராது.
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல ஓஹோன்னு திறந்து விடுவோம்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வசந்தம் FM 2.6.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு மனம் மறக்காத பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: செங்கலடியிலிருந்து குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையான பாடல் கேட்கின்றிருக்கேன்
0: சார். சரி, குமாருக்கு பழைய பாடலாம் பிடிக்கும் என்ன?
1: அருமையான பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க குமார்?
1: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்டேன்
0: சார். சரிங்க, நன்றி.
1: நன்றி.
0: இன்னொரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அவருடைய அழைத்து இது ஒரு சிக்கல். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நன்றா சார், நான் புது ஜப்பார்.
0: ஜப்பார், எப்படி இருக்கிறீங்க? ஜப்பார், நலமா இருக்கேன் ஜப்பார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சரி ஜப்பார், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க?
3: மெல்லினமா?
4: ஜரல வாழல?
3: ஜரல வாழல?
4: இடையினமா?
3: இடையினமா?

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பெண் நேரம் இரவு 9:42. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மணிவண்ணனுக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும். என்ன
1: பழைய பாடல்?
0: என்ன பண்றீங்க?
1: சொல்ல முடியாத.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க மணிவண்ணன்?
1: மனைவி வைதேகி, மகன் விமல்ராஜ், விதுராஜ்,
0: கோவர்தனன்,
1: அம்மா ரஞ்சிதமலர், அக்கா சங்கஜ்குமார், அனைவருக்கும் உங்களுக்காக
0: நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: அன்பான வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: பனாவத்தை முதலாம் பிரிவில் இருந்து
0: சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி?
2: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன
2: என்ன? அருள்மொழி, இல்லையா, மகாதேவன், ஆட்ட விஸ்வநாதன், சோமஸ்ரீ, மகன் நிரோஷ்குமார், ரோசானி, இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: நேரம் 9:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிறம் நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் திருநெல்வேலியிலிருந்து ராசையாங்க தெரிஞ்சதே அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம் ராசையா, எப்படி இருக்கிறீங்க?
1: யாரோட
0: பாடலாம் பிடிக்கும்? பழைய பாடல்கள்
1: பழைய பாடல்கள் தெரிஞ்சது எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி விட்டு பாட்டுதான் எனக்கு நிச்சயம் பிடிக்குங்க.
0: தெரிஞ்சது முந்தி மாதிரி இல்லைன்னா இப்ப பாட்டுலாம் அப்படியா
1: ஆயிட்டானே? நெஞ்சு நாளையில நாங்க நல்ல பாட்டு படிப்போங்க தெரிஞ்சது, இப்பதான் அப்படி பாட்டுங்க எல்லாம் போகுது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: சார், பத்மினி மனைவி, பத்மினி ஜெனு, சசன், வசந்தி, சேர்க்காதையும் வாழ்த்துங்கள் தெரிஞ்சது.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க ரசையா. வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? சரி விஸ்வநாதன், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: சமகநாதன்,
0: சரி, நன்றி.
2: நன்றி, வணக்கம். நன்றி.

0: அமைதியான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் அரபநகர் பர்தா பேசுறேன்.
0: பர்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி?
0: நல்லா இருக்கேன் தாத்தா. அரபநகர் எல்லாம் எப்படி இருக்கு தாத்தா?
1: தத்தார் பேகம், பாயிட்டா, ஜமீலா, மருசு, பாரூக், அருள்மொழிக்காகவும், முள்ளிப்பத்தான் அக்பர் சாச்சா, வெள்ளம்மா, நசூர் மச்சா, வெள்ளைக்கும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: பாய்.
0: நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நேரம் 10:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக வந்திருப்பது யாருன்னு பார்க்கலாம். குமார் தங்கத்துறை வந்திருக்கா, அவிசாவிலே வென்ற ஸ்டேட் குமார் தங்கத்துறை, மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் வந்திருக்கான், வணக்கம் அண்ணா, பாடல்கள் அனைத்தும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தி காரியப்பர் வந்திருக்கா, நானும் இணைந்துள்ளேன் நந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ராஜா வந்து ஆயுச இதமான இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் வந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு. ஆறுகோமன் ராஜ் என்னையும் இணைத்து ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனைவி மல்லிகா, மகள் யசு, ஹபி மற்றும் வசந்தம் உறவுகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபி வந்து ரோமத் பிபி வந்திருக்கான், வணக்கம் டிஜி நந்தா சார், நல்லமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கேன் சார். மோமட் சுலைமான் வந்திருக்கா, ஹாய் எப்படி இருக்கிறீங்கள், சொந்தங்கள் அனைவருக்குமாக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லி. கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கார். கே கே சில் உள்ள கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி வந்திருக்கா, ஹாய் அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வடிவில் மூதூர் வடிவில் வந்திருக்காங்க, பட்டித்திடலிருந்து வசந்தத்தின் வானொலி அபிமானி, என்னையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: சுமிவலத்தில இருந்து சாந்தா.
0: சாந்தா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கறேன் அண்ணா, அப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சாந்தா. என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம் வசந்தத்தில.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓ, நல்ல பாடலாம் போறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சாந்தா?
1: வசந்த நேயர் அனைவருக்கும் அண்ணா, உங்களுக்கு அங்க போம் அண்ணா. நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: வெட்கம் வரும் வந்தால் என்ன, வேண்டியதை தந்தால் என்ன,
1: இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்போ இன்போ என்றால் என்ன.
2: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:27. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
3: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
2: ஈடன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் ஈடன். தோப்பெல்லாம் எப்படி இருக்கு?
3: அதுபோல இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
2: நன்றி. சிறு இன்னொரு நேருக்கு சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் இது? ஃபாரூக். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
2: இருக்கேன். அப்புறம் என்ன பண்றீங்க ஃபாரூக்? சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஃபாரூக்?
4: மனைவி சித்தி ஜனூபா, மகள் மும்தாஜ் பேகம், ரம்ஜீன், ஷிபான், இஃப்லால், இஷாத், சாக்கிரா, நிருபா, நிருபா,
2: உங்களுக்காகவும்
4: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: எப்படி இருக்கீங்க மும்தாஜ்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்க, ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன,
1: நீங்க வந்தாலே உற்சாகம் தான்.
0: ஓ, அப்படியோ?
1: ஆமா.
0: அப்புறம் சொல்லுங்க, பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடலும் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கோ பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பலே பாண்டிய படத்துல வாழ நினைத்தால் வாழலாம்.
0: வாழ வேண்டியதா என்ன?
1: ஆமா.
0: அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கான இருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காக போனேன். சித்தியேஷ்மா, இதுமா, ஜெமிலா, அருமை பரத பாத்மா, ரவி, ரஹ்மா, மாசு, பாரு, குவேதி, சின்னையா மகள், ஆட்டோ, சோமாசன், வசந்த, ஈடன், சரோஜின், அப்துல் நாசர், அப்துல் மாஜி குடும்பத்தில் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-001 அல்லது 0712-775-111.

0: வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நேரம் 10:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஃபாரூக்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கேன் ஃபாரூக். ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, என்ன காரணம்?
1: ராஜகுமாரி, மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேத்தி சச்சு, லியானா, அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு மஜீத், முன்தாஜ் பேகம், மாத்தல இம்தியாஸ் இருக்கும், அரபநகர் பரிதாவுக்கும், கல்குமா ஜின்னாவுக்கும், உங்களுக்கும் அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்க. ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: அந்த ராஜகுமாரி வந்து போயிட்டு ரொம்ப நேரமாச்சு, நீங்க கேட்கல. சரிங்க, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு நேருக்கார அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சகுந்தலா தேவி, எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி.
0: நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய திருப்பி சிலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

0: மனது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:07. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் சரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியிலிருந்து சின்னத்துறை இலங்கை நாதன்.
0: இலங்கை நாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் தெரிகின்றது வானொலியை கேட்பதனூடாக.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பழைய பாடல் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் என்ன?
1: எனக்கு பழைய பாடல் என்றால் உயிர். நான் நித்திரம் வைத்து கேட்டுக்கொண்டிருப்பேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிகளை கணக்கில் ஆவலுடன் இலங்கையின் முதல் தர வானொலி வசந்த மிம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெருவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.

மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம் இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேகம். நேரம் 11:17. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கொட்டகலையிலிருந்து சிவகாமி பேசுறேன் தம்பி.
0: சிவகாமி, எப்படி இருக்கிறீங்களா அக்கா?
1: நல்லா இருக்கிறேன்ப்பா.
0: அக்காக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: நான் கேட்க நினைச்ச ரெண்டு பாடலும் போட்டீங்க.
0: ஓ, அப்படிதான். சரி, என்ன பண்றீங்க?
1: நான் இப்ப வசந்தம் இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்களக்கா?
1: எனக்கு ஏட்டு மகன்மார் ரெண்டு பேரு, மகள், மருமகள், பேர பிள்ளைகள், தங்கச்சி, தம்பி, எல்லாத்துக்காகவும் ஒரு பாடல் நீங்களா ஒளிபரப்புங்க. நான் கேட்ட பாடல்லாம் போட்டீங்க.
0: சரி, சந்தோஷம் தானே? என்ன
1: சந்தோஷம் இருக்கு தம்பி.
0: நன்றிமா.
1: நன்றி.
0: சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேர் இருக்கிற அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்தோட்டையிலிருந்து மர்சுக் பேசுகிறேன்.
0: மர்சுக், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன் சார். நல்ல இனிமையான அர்த்தம் உள்ள பாடல்கள் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி. யாரிடம் இருக்காங்க மர்சு?
2: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிரதாத்தா, அரபா நகர், பரிதாத்தா, கொழும்பு பயனான முச்சாசிரம், ஆண்டாதிபுரம் பாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், ஹம்பாந்தோட்டை நிஜாம் நானா, ஜின்னா, அவர்களுக்காக உங்களுக்காக பெற்றெடுத்த உள்ளம் சத்தியத்தின் போதனைக்கு எத்தனை பேர் போட்டியன்னு பாடல் தருவோம்.
0: சரி, நன்றி.
2: நன்றி, நன்றி.

0: மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மறுத்து போய்விட்டத.
1: ஆமை

சேர்ந்தது. என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம்,

வளர்ந்தேன், கண்டவள் பின் சென்று கட்டுடனையும் இழந்தேன், எங்க கண்ணையும் இழந்தேன்.

பத்தினியின் இன்பத்தை கொன்றவண்ணான், அவள் இதயத்தில் கொண்டளித்த எண்ணத்தை கொன்றவண்ணான். வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு

ஆரம்பமாவது கண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார்

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை

0: மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே.
1: உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே

0: நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கேட்டு திரைப்பட

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: கோடையா என் மனைவி?
2: இல்லையத்தான், இல்லை. என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குலைப்பவளே பேரமன்சோ.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 11:31. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கேன் ராஜலட்சுமி அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம். என்ன மாதிரி பாடல் தந்துகிட்டு இருக்கீங்க அப்பா, கண்ணெல்லாம் கலங்கிருந்து.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லாவே பிடிச்சிருக்கு. நானு ரெண்டு பாட்டு கேட்டுட்டு போகாதே போயிருக்கனவா கேட்கணும்னு நினைச்சு அதையும் தந்துக்கிறியா? எவ்வளவு நன்றி, கோடாத கோடி நன்றி.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்களாம்மா?
1: உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூந்தர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மாமா, முடலகலை, தனலட்சுமி, அந்தோட தம்பி தயாளன், அம்மானி, ஆட்டோ விஸ்வநாதன், பணாவத்தை சரோஜினி, சோமசரி ஐயா, குமானிப்பாய் குலரத்னம் ஐயா, அம்பாந்தத்தை ஜெமிலா, மன்சூர் சின்னையா, மகாதேவன், ஆட்டோக்குழு தமிழ்ச்செல்வன், உமாச்சந்திரன், இவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த பாடல்லாம் கேட்க மாட்டேன் சார். நீங்க நல்ல பாடல் தந்துக்கிட்டு.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார் அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் கனகராஜா.
0: கனகராஜா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கேன் கனகராஜா. கனகராஜா சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க?
2: குடும்ப உறவினர்கள் அனைவரும்.
0: சரி, நன்றி.

0: நேரம் 11:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். எனது அன்பும் வந்தான். இன்பம் துன்பம் சுகம் துக்கம் கவலை எல்லாம் நின்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து எங்க மகன் நந்தா எந்தவித புகைமின்றி
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. அப்பா சொல்லுங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா பாக்கு?
1: ஐயோ மகன், பாட பிடிக்கிறப்போ எனக்கப்பா நீங்க சொல்லுங்க பாடல். அந்த காலத்துல
0: 3
1: தேர்தல் பேச்சு மருமகள் நன்மக்களுக்காக மகன் மற்றும் மாணிக்காய் வசிக்கும் 3 பிள்ளைகளுக்காகவும் இங்கே வசிக்கும் பேரன் பேச்சு மருமக்கள் மருமகன்மாருக்காகவும் மற்றும் எனது அன்பு மகனும் வசந்த மகன் அதிர்ப்பாவுக்காகவும் மற்றும் எனது எப்பொழுதும் எனது பேரை தவறாமல் பிடிக்கும் எனது தாயாக இருக்கும் ராஜலட்சுமி அம்மாவுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் ஜெயக்குமார் பேக்கர் உரிமையாளரும் எனது அன்பு சௌகமாக கலந்தரசின் குடும்பத்திற்காகவும் வசந்தங்களுக்கும் அனைத்து உணவுகளுக்காக கேட்கும்.
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன், நன்றி.

0: என் அருமையான வரிகள், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் சரி புரிஞ்சால் சரி. நேரம் 11:53 நிமிடம். இந்த நேரத்தில் உங்களோட பேசுறதுக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? தங்கராசா, எப்படி இருக்கீங்க?
1: பாடல் மூலம் அறிந்து
0: கொள்வேன்.
1: ஒரு பாடல் வந்து கேட்கிறேன், ஒரு பொருத்தமான பாடல் தெரிவிங்களா?
0: என்ன பாடல்? சரி, பாட்டு படிக்கிற நேரம் கிடையாது. என்ன சரி, இறுதி நேரம்
1: அந்த பாடலை
0: தர முயற்சி பண்றேங்க. ரொம்ப நன்றி. சரி, இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நன்றி.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
2: மகள் சந்திராணி இருக்கா, சுரேஷ், செனோலு, ஒசானி,
0: நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பு அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொல்லுங்களேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஹலோ அஞ்சலிஜியா,
1: அஞ்சலியா, அஞ்சலியா, மை காட், எங்கப்பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
2: ஐ லவ் யூ.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதியோர் புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 8 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. அதிகாலை பொழுது ஒரு அழகான ஒரு புத்தமுதிய ஒரு காலை பொழுதும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி அழகான ஒரு காலை பொழுதோடு பயணிக்க போகின்றோம். 8 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நீங்களும் மழை பேற்படுத்தலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இன்றைய திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற, அதே போல பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும், நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபடுகிற அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. அழைப்பேற்படுத்தி உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளுங்க. 0312-5005-1 அதே போல 0312-2775-1 ஒன்றுக்கு அழைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்கள்.

ஒலித்த பாடலில்லாது பாய்ஸ் திரைப்படத்துக்காக யார் ரஹ்மானின் இசையில் இனிமையான ஒரு புத்த முதல் ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நேரம் அதிகாலை 5:16 கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய காலை வணக்கம். பெரிய நிலாவிலையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான இனிய காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களாம்மா? நிகழ்ச்சியை சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹாட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. இதே போல வணக்கம் கோயம்புத்தூர் பாலு, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி லதா, மகன் ராஜா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஓகே, உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். ஹாய் அக்கா, காலை வணக்கம். அணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொடுகளை வசந்த சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்கின்றதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கு கணபதி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களை நிகழ்ச்சியுடன் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் தயாகரன், யதீஸ்வரி கவாஸ்கரன், அதே போன்று டிலுக்ஷன் நண்பர் உசாந்தன் எல்லோரும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம். நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்திருக்கிறாங்க 6:30. இதே போல அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துறை நந்தகுமார் உள்ளவத்திலிருந்து வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் சோதரி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 6:30 இதேரத்தினம் அருள் செல்வி பிரசன்னா பிரணீத லட்சியா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஓகே, உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள். அன்பான அறிவாளி அசிஸ்டன் நானும் சந்தோஷ சாரல் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றேன். பேருவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவட்டின் நாசர் வந்திருக்கிறாரு. அதே போல ஹாய் அக்கா, காலை வணக்கம். நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரணிய கரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. வினோத், பத்மினி, திலக் ராணி, சண்முக ராஜா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. அதே போல தர்ஷினி மற்றும் சந்திரகுமார், டில்ஷான், விது, யஷி, ராஜா, பழனி அம்மா எல்லாரும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எல்லாருக்காகவும் வருகிறது. அடுத்த ஒரு பாடல் தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். 8 வரைக்கும் நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அழைப்பு ஏற்படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக் கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.

முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. அழகான ஒரு பாடல், இனிமையான ஒரு காலை பொழுதை அலங்கரித்துக் கொண்டு அமைந்தது. சுவரான ஒரு பாடல்கள் தொடர்ச்சியாக வர காத்துட்டு இருக்கிறது. அடுத்தடுத்து நல்ல நல்ல இனிமையான பாடல்கள் இந்த காலை பொழுதை அலங்கரிக்க காத்துக்கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை சந்தோஷ சாரலோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மழை பெயர்படுதுங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755001. அதே போல 0111-7775111 கழிப்பேற்படுத்தலாம். அழகான ஒரு காலை பொழுது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். 102.6, 102.8 வசனத்தோடு கிடைந்திருக்கிறோம். அதே போல www.vasanamfm.com இணைந்திருக்கலாம். 8 மணி வரைக்கும் நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் காலை 5:30 ஆகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் என்னோடு இணைந்திருந்தாங்க வாழச்சென்னையிலிருந்து செல்லத்துறை இணைந்திருந்தாரு. எல்லோரையும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாரு. அதே போல கிரியலிலிருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்திருந்தாங்க. மொன்றாகலே அதாவது பாதுக்க சின்னத்தம்பி, அழக சுந்தரம் ஐயா, சின்னையா மகாதேவன் எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்களும் இணைத்துக் கொள்கின்றோம். இதே போல வியோயா மலர் இணைந்திருந்தாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய கல்லானி, அஸ்வின், ஆசித், அதே போல இமேஷான், டிலு, தம்பிராஜையா, சம்பத்தேனி எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. அன்பான காலை வணக்கங்களோடு தனு வந்திருக்கிறாங்க. இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் சொல்லிட்டு ராஜு வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம். நானும் விழவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகன் லக்ஷானி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கெலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி விழ்ச்சியோடு நானும் மட்டக்கிழ புது குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன், மனைவி சித்ரா, மகள் பிரவஸ்திகா, லக்ஷ்விகா, மகன் அஸ்மித் எல்லோரையும் இணைத்துக் கொள்கின்றேன். ஓகே, ஹாய் அக்கா, குட் மார்னிங், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா கமல், ஓகே, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. ஓகே, நல்ல நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அதே போல இனிய காலை வணக்கம் அக்கா, மட்டக்களப்பு குக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாகமே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியாகவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த வீரமணி பாலன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல முருகப்பிள்ளை இணைந்து அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம். இந்து கலரசும் வந்திருக்கிறாரு. குசலராஜா இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. இனிய போன்று கிரியல ராஜலட்சுமி அம்மா, மொன்றாக்கல தனலட்சுமி அம்மாவை முடித்துக் கொண்டிருந்தாங்க. அதே போல வசந்தம் சொந்தங்கள் நிகழ்ச்சி கட்டிருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரையும் முடித்துக் கொள்கின்றேன். ஓகே, நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம், அழைப்பின் மூலமாகவும் இணைந்திருக்கலாம், ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்திருக்கலாம்.